0: இரண்டு ஊர்களின் இடம்பெறும் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்கள் உருவாக்கி எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அநேர் ஒருவர் மூன்று சொற்கள் வீதம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040. உதாரணத்துக்கு நாங்களும் மூன்று சொற்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். வெட்டு, வடு, கடி ஆகிய சொற்கள் உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம்.
1: இந்த மூன்று சொற்களும் நாங்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெட்டு என்ற சொல் வந்து வல்வெட்டி துறையில இருக்கிற வேணாவை எடுத்திருக்கிறோம் என்ன சார். அதே போன்று இட்டண்ணா பாத்தீங்கன்னா ரெண்டு ஊர்லயுமே இட்டண்ணா இருக்கு. அந்த இட்டண்ணாவை நாங்க இங்க எடுத்துருக்கோம்.
0: இந்த ஊர்ல இருந்து கடன் வாங்கியாச்சு.
1: ரெண்டு ஊர்லயுமே இருக்கு தானே இட்டண்ணா. சரி, அதே போல டூனா பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு டூனா வெட்டு. சரியா, இப்ப இந்த டூனாவை இங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப அப்படியே அந்த சொல்ல வந்து நாங்க வெட்டு அப்படின்னு உருவாக்கி இருக்கிறோம். அந்த மாதிரி தான் நீங்கள் உருவாக்க வேண்டும். இந்த இரண்டு ஊர்களின் சொற்களை வைத்து இணைத்து நீங்கள்
0: கடியும்
1: அதே மாதிரி செங்கல்பட்டுல காணா போல டீனா கடி அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கிட்டு எங்களோட இணைந்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: நீரம் 8:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் இலங்கையிலிருந்து வெல்வெட்டித்துறை என்கின்ற ஊரை கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோன்று தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு, இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று கேட்டிருக்கின்றோம். நீங்களும் பதில் தெரிந்தால் அழைத்து சொல்லலாம். 416-554-4000.
1: அந்த வகையில் எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கிறார்கள், இணைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம் தோ, நலமா இருக்கிறீங்களா? இருக்கிறோம்,
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம், நலமா.
1: மகிழ்ச்சி. சரி, நீங்க என்ன சொற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க?
2: கட்டி,
0: கட்டி,
2: செடி,
0: செட்டி, செட்டி. சரி, நன்றி நன்றி தேவகுமார்.
2: துடி,
0: துடி, மூன்று சொற்கள். நீங்க பாஸ் ஆகிட்டீங்க தேவகுமார், நன்றி. சரி, அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். அவர் என்னென்ன சர்க்கிளோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம்.
1: இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
3: வணக்கம், இது வரைக்கும் நான் ஸ்காபரோ ரஞ்சினியா இருக்கேன். நீங்க நலமா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஸ்காபரோ ரஞ்சினி?
3: நலமா இருக்கிறேன்.
1: சரி, நீங்கள் என்னென்ன சொற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க?
3: பகல்,
0: பகல்,
3: சரி,
0: பத்து,
3: பட்டி,
0: பட்டி, சரி, நன்றி ஸ்காப்ரோ ரஞ்சினி, நீங்களும் பாஸ் ஆகிட்டீங்க, நன்றி.
1: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரே எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
0: யாருக்குமே சந்தோஷம் இல்லாம இருக்கீங்க, நாங்க பாஸ் ஆகிட்டோம் பாஸ் ஆகிட்டோம்னு சொல்றோமே. சரி, அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: செல்வி.
1: செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
0: விளங்கவில்லை நீங்க சொன்னது.
1: சொல்லுங்க.
4: நீங்க என்னென்ன சொன்னீங்க? அந்த சொன்னதை தவிர்க்கிறதுக்கு என்ன?
1: நாங்க வெட்டு, வடு, கடி என்ற சொற்கள் வந்து நாங்க சொல்லியிருந்தோம்.
4: நான் வெட்டு சொல்லிட்டீங்க, நான் எழுதிங்க. துறை, கட்டு, வடு, வெடி.
0: சரி, வடு நாங்கள் சொல்லிவிட்டோம், வெடி, வெடியை நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். நன்றி செல்வி, நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 416-554-4000. இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம். மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் தருகின்றோம்.
1: இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு.

0: நேரம் 8:15 நம்மூர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் ஏற்கனவே பூவமா ஊர்கோளம் போர் நிகழ்ச்சியில் தந்திருந்த ஊர்கள் இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு என்ற ஊரை உங்களுக்காக தந்திருந்தோம். எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் அபர்ணா சஹானா, டான்மிஸ் சந்திரன் அப்படி இருக்கு.
2: நல்ல சும்மா இருக்கிறோம் டான்மிஸ் சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ஏற்கனவே அந்த சொல் தந்திருந்தோம், அந்த உதாரணத்துல வந்து மூன்று சொற்கள் தந்திருந்தோம். செடி அதுவும் வந்து விட்டது. ஒரு நேயர் வந்து
1: சொன்னார்
2: பல் பல். ஆமா பல். சரி, நன்றி டாக்டர் சந்திரன்.
0: நன்றி
1: நன்றி வணக்கம்.
2: நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4165440400 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 2892425450.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங். விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
10: தமிழர் நாள் திருவிழா.
9: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
11: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
12: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 416-2 412-8212-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:19. பூவமா ஊர்கோளம் போர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு என்ற 2 ஊர்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: சொல்லுங்க பாப்பம். பாஸ் ஆயிட்டீங்க எஸ் கே சிங்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைத்து சொல்லலாம். 416-554-4040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு.

0: கட்டப்பாவை காணோம் திரைப்படத்தின் பேர் சானா. ஒளி தோய்ந்த பாடல் அந்த திரைப்பட பாடலாக இருக்கிறது கட்டப்பாவை காணோம் திரைப்பட பாடல். கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் போவோமா ஒரு குளம் போட்டு நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த இரண்டு ஊர்கள்
1: இலங்கையிலிருந்து வல்வெட்டித்துறை, தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு என்ற இரண்டு ஊர்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இணைத்துக் கொண்டு நாங்கள் பதில சொல்லலாம்
0: வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல.
1: இன்றைக்கான கோட்டா முடிஞ்சது நினைக்கிறேன். அப்படியே எங்க நேர்களை விழுந்து கொண்டு எக்கச்சக்க வார்த்தை, அதாவது வார்த்தைகள் வந்து இந்த இரண்டு சொற்களை வைத்து உருவாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து உதாரணத்துக்கு வெட்டு, வடு, கடி ஆகிய சொற்கள் வந்து பகிர்ந்திருந்தோம். நேர்கள் இணைந்து கொண்டு கட்டி, செடி, செட்டி, பகல், பத்து, பட்டி, கட்டு, அதே வழியில் பல்,
0: துறை, வடு, இப்படி ஆமா நிறைய சொற்கள் என்ன. அதே போல நாங்களும் இன்னும் கொஞ்சம் சொற்களும் வச்சிருக்கோம்.
1: நாங்களும் எங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி
0: சொல்லுங்க.
1: அதுல வந்து கத்து, வடி, கட்டி, பட்டு, வட்டி ஆகிய சொற்கள் வந்து இதுல எக்ஸ்ட்ராவா வந்து நாங்களும் வந்து எங்களோட புத்திய கசக்கி
0: நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: கனடாவில் கடந்த மாதம் பொருளாதார வல்லுநர்களின் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக 75,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 0.1% குறைந்துள்ள வேலையின்மை வீதம் 2 ஆண்டுகளில் குறைவான நிலையாக 6.4% எட்டியுள்ளது. 15,000 வேலைவாய்ப்புகள் ஜூலை மாதத்தில் சேர்க்கப்படும் என்றே பொருளாதார வல்லுநர்கள் மதிப்பிட்டிருந்தனர்.
1: காவிரி நீர் மற்றும் மேகதாது அணை தொடர்பில் கர்நாடக அரசுடன் பேசி தீர்வு காணும் முயற்சியாகவே அம்மாநில முதல்வரை சந்திக்க திட்டமிட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பகைமை நாடுகளே பிரச்சினைகளை பேசி தீர்க்கும் நிலையில் கர்நாடக முதலமைச்சருடன் பேசுவது நேர்மாறாக நடந்தால் நல்லது என்றும், அவ்வாறு நடக்காவிட்டால் மக்களுக்காக அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராகவே இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை தமிழ்நாட்டுக்கான காவிரி உரிமைகளை ஒருபோதும் விட்டுத்தரப்போவதில்லை என உறுதியளித்த முதலமைச்சர் விஜய் இன்னும் அதனை வைத்து மலிவான அரசியல் செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையில் வடக்கு கிழக்கில் மக்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி மன்னாரில் காணி இழந்த மக்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ் வலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு, கேப்பாப்பிளவு, மட்டக்களப்பு, மயிலத்தமிழ் ஆகிய பகுதிகளில் நீண்டகால போராடி வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297 வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன் அழையுங்கள் 416-473-8472 ஸ்பீடிங் ரெட் லைட் கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா

0: நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: The station with the best music.

0: மாருதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
2: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
1: இஸ்ட் எஃப்எம் 102.7.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 8:55 இருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கிறது. நாங்கள் வளமை போன்று சொல்ல வேண்டிய 2 விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம்.
1: அந்த வகையில் காலநிலை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம். நள்ளிரவில் காலநிலை வந்து 20 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. உணர்ல 23 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளை நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 36 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. மழை பொழிவுடன் கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதேவேளையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படும்.
0: அதே போன்று எரிபொருளை பொறுத்தவரை டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போகிறது அப்படின்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இணையத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேயர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: போசனம் ஈஸ்ட் எஃப்எம் யுவர் ரேடியோ யுவர் மியூசிக் 102.7
1: ஹே சிங், ஆர் யூ தேர்?

0: East FM, your radio, your music, 102.7.
1: Aye. Divine. Let me work.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: காற்றில் பரவும் இசை போல. East FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
4: மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solution. Skirubal Tanabala Sinkam, 416-298-2777, MountGageSolutions.ca.
7: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4 1 6 4 4 6 4 0 8 0.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: Weekend Vibration. Vibration. East FM 102.7. Rhythm 7 Entertainment. Altona Group வழங்கும். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
1: மீனாட்சி மீனாட்சி.
0: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 2892425450.
3: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
4: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372632394 4162899993.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். ca.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21

0: மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விபி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் யூனிட் 2 பி விட்பி கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா, கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள். முரளி, 416-455-3514.
6: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
5: என்ன யோசனை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario licensed builder with Tario on warranty. Lakme Home Sing 416-788-2426.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
11: Weekend East FM 102.7. It's cool.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petruthram olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: FM 102.7 கேட்டாலே
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: 9:04 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடக்கம் 11 வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு உங்களோட பாகினி சிவபாத சுந்தரமான நேர்களை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் இப்பொழுது தொடக்கம் 9 வரையில் நீங்கள் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 4862412 எங்களுடைய மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. நேரலை மாத்திரமல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்பது எங்களுடைய முகவரி. அதேபோல் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஆகஸ்ட் மாதம் 8 2026 சனிக்கிழமை காலை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். புதிய நாள், புதிய வார விடுமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். 21 டிகிரி செல்சியஸில் ஸ்காபரோ 26 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்று அதி கூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. ஆக குறைந்த வெப்பநிலையாக, அதாவது 17 டிகிரி செல்சியஸ் ஆக குறைந்த வெப்பநிலையாக இருக்கும். மெல்லிய மலைத்துருளுடன் கூடிய ஒரு பொழுதாகத்தான் இன்றைய நாள் உங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 6:14 இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 8:31 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 8 இந்த புதிய நாள், இந்த அழகான நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். எல்லோருக்குமே இது அழகான, பாதுகாப்பான, நிறைய மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் விடியணும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்றது இது பாண்டவர் பூமி திரைப்பட பாடல்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

9:11 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறையவே விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சர்வதேச பூனைகள் தினம், இன்டர்நேஷனல் கேட் டே ஆக இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. பூனைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆசியான் அமைப்பு உருவான நாள் கூட இதே நாள் தான், 1967 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன், சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து ஆகிய 5 நாடுகள் இணைந்து ஆசியான் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அமைப்பை தொடங்கியதும் இதே நாளாக இருக்கின்றது. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நாள் கூட இதே நாள் தான், 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. மும்பையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தொடங்குவதற்கான வரலாற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தியின் தலைமையில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக இது அமைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த எண்ணிக்கை 8-8 என்று வர்றபடி, அதாவது ஆகஸ்ட் 8 என்று வாரபடியால் இந்த 8 வந்து நீங்கள் சைடு வாக்கில் தூக்கி போட்டீங்கன்னு சொன்னால் இன்ஃபினிட்டி, முடிவிலியின் அடையாளத்தோடு தொடர்புடைய ஒரு நாள் இந்த நாளை வந்து. அதால சில பேர் இன்ஃபினிட்டி டே அப்படின்னு கூட சொல்றாங்களாம். ஹாப்பினஸ் ஹாப்பன்ஸ் டே ஆக கூட இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகஸ்ட் 8 அன்று சில நாடுகளில் ஹாப்பினஸ் ஹாப்பன்ஸ் டே, வாழ்க்கையில் கிடைக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனித்து அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை நினைவூட்டுகின்ற நாளாகவும் இது பார்க்கப்படுகின்றது. இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். இன்றைக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் 2% அதிகரிக்க இருக்கின்றது. இன்றைக்கு மாத்திரமில்லை, இனி வேற நாட்களும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு கூறியிருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கேஸை ஃபில் பண்ணுறது உசிதமானதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் டவுன் டவுனுக்கு செல்லும் வழி கடும் தாமதங்களோடு நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக 404-401 பகுதியில் தாமதங்கள் நிலைமை தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதேபோல் டிவிபியிலும் கூட தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. விபத்துகளும் ஆங்காங்கே சம்பவித்திருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ஷாந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 7 5 4 8 8 1 4 6 7 5 4 8 8 8 1 4 6 7 5 4 8 8 1 6 7 5 4 8 8 1 ஆகஸ்ட் 6 வெள்ளிக்கிழமை கணபதி ஹோம த்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184 416-720-1184.
8: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. selassi.ca.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

9:29 செலசி ஃபர்னிச்சரின் சம்மர் சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கனேடியன் மேட் 6 பீஸ் குவீன் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், 12 மாதங்கள் வட்டி இல்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல், 4161 7044 4167317044. இசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் சிட்டி ஆஃப் ட்ரோனோ வழங்குகின்ற செய்திகளையும் தகவல்களையும் அறிய இருக்கின்றோம். டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்த் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வு, மிக பிரபலமானதும் கூட. நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு நாளை வரையில் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. கிரீக் உணவுகள், கலாச்சாரம் மற்றும் கம்யூனிட்டி செலிப்ரேஷன்ஸ் ஆகியவற்றை கொண்ட இந்த விழாவிற்கு 3 நாட்களில் வந்து கிட்டத்தட்ட குறைந்தது 1 மில்லியன் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரோனோ மற்றும் ஒன்டாரியோ அரசுகள் இந்த ஆண்டு மீளவும் இந்த விழாவுக்கு நிதி ஆதரவும் கூட வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் ட்ரோனோவினுடைய டைவர்சிட்டி ஃபெஸ்டிவல் இன்று மற்றும் நாளை சங்கோஃபா ஸ்குயரில் 12 மணிக்கு இடம்பெறுகிறது. இது நாளை இரவு வரையில் இடம்பெறும். பல்வேறு நாடுகளின் உணவுகள், லைவ் பெர்ஃபார்மன்சஸ், ஒர்க் ஷாப்ஸ், குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெறுகின்றன. நிறைய பேருக்கு பிடித்தமான தமிழ் ஃபெஸ்ட் கூட இடம்பெறுகின்றது. மார்க்கம் ரோடில் இந்த நிகழ்வு இடம்பெற்று இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கின்றது. டொரோனோவை பொறுத்தவரையில் இந்த வார இறுதியில் ஒரே பகுதியில் வந்து பல நிகழ்வுகள், அதாவது டவுன்டவுனை பொறுத்தவரையில் பல நிகழ்வுகள் இருப்பதன் காரணமாக டவுன்டவுனுக்கு செல்வதற்கு முன்னர் உங்களுடைய பொது போக்குவரத்து மற்றும் பாதை நிர்மாண பணிகளை கவனத்தில் எடுத்து செல்வது உசிதமானதாக இருக்கும். ட்ரோனோவை பொறுத்தவரையில் ட்ரோனோ வாசிகளுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சோழ வரி அல்லது சொத்து வரி இருக்குத்தானே, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மற்றும் யூட்டிலிட்டி கட்டணங்களுக்கு நிவாரண திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. August 4 அன்று தகுதியுடைய குடியிருப்பாளர்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மற்றும் யூட்டிலிட்டி செலவுகளை சமாளிக்க உதவும் நிவாரண திட்டங்கள் இருப்பதை மீளவும் சிட்டி ஆஃப் ட்ரோனோ நினைவூட்டியிருக்கின்றது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட சில சீனியர்ஸ் மற்றும் டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் பெறுவோருக்கு இந்த உதவிகள் பயன்படலாம் என நகரத்தினுடைய சமீபத்திய செய்தி பட்டியலில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அதேபோல் ட்ரோனோவில் $2.7 பில்லியன் இப்பொழுது புதிய வீடுகளுக்காக முதலீடு செய்யப்பட்டு இருக்கின்றது. ட்ரோனோ நகரும் கனேடிய அரசும் இணைந்து இந்த முதலீட்டை செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1.8 பில்லியனுக்கும் அதிகமான குறைந்த வட்டி கடன் மூலம் 9 திட்டங்களில் 3,700 மேற்பட்ட ரெண்டல் வீடுகள் உருவாக்கப்பட உள்ளன. ட்ரோனோ நகரமும் கூட கூடுதலாக 703.7 மில்லியன் அளவிலான நிதி மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 9:32 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹாப்பினஸ் ஹாப்பன்ஸ் டே, அதாவது பெரிய நிகழ்வுகளில் தான் உங்களுடைய சந்தோஷங்கள் இல்லை, சின்ன சின்ன நிகழ்வுகளிலும் கூட உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது தொடர்பான ஒரு சிந்தனையை தான் கொண்டு வந்திருக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது பெரிய விடயங்கள் நடந்த பிறகு வருவது மாத்திரமல்ல, எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கவனிக்க தொடங்கும் பொழுது அது உருவாகிறது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்பது எங்களுடைய மகிழ்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. அந்த சிந்தனையை தான் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அழகான சிந்தனையோடு ஒலிக்கின்றது இந்த பாடல். இது மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தில் இருந்து.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

9:46 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பக்கம் இப்போ நாங்கள் செல்ல போகிறோம். ராமநாதபுரத்தை சேர்ந்த 11 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கின்றது. சுமார் 3 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய கிழக்கு வாசல் கோபுரம் நாளை August 9 அன்று மீளவும் திறக்கப்பட உள்ளது. நிறைய பக்தர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக கூட அமைந்திருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வருகை தர இருக்கின்றார். இன்று முதல் 2 நாள் பயணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு அவர் வருகை தர இருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரையில் ஜூலை மாத இந்திய நுகர்வோர் பணவீக்கம் மீளவும் அதிகரித்திருக்கலாம் என ரொய்ட்டர்ஸ் நடத்திய பொருளாதார நிபுணர்கள் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. நாட்டின் சில பகுதிகளில் சீரற்ற மழையால் விவசாய உற்பத்தி பாதிக்கப்பட்டதும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைய தினம் இந்தியாவில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,335 இந்திய ரூபாயாக பதிவாகியிருக்கின்றது. நேற்றைய நாளோடு ஒப்பிடும்பொழுது கிராமுக்கு 109 ரூபாய் அதிகரித்திருக்கின்றது. இந்தியாவும் சீனாவும் இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC பகுதிகளின் தற்போதைய நிலவரம் மற்றும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை தொடர்வது குறித்து ஆலோசித்து இருக்கின்றன. அசாமில் தொடர்ச்சியாக வெள்ளத்தால் உயிரிழப்பு எண்ணிக்கை 98 உயர்ந்துள்ளது. இன்னும் சுமார் 1.5 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக இன்று வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. 9:48 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-4162-4 Some condition apply.
1: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

10:01 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய மனத்தியாளத்துக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். 11 வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 9 வரையில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். உங்களுக்கான தொடர்பு இலக்கம் 4165544040, 4160440. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற முகவரியில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம்மினுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. எங்களுடைய அலுவலக இலக்கம் 4168241212. ஆகஸ்ட் மாதம் 8 சனிக்கிழமை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி என்றது பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுலேயும் கட்டாயம் இருக்குத்தான். அதில் மாத்திரம் இல்லை, நிச்சயமாக அதை மாத்திரம் அவங்களோட மகிழ்ச்சியை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒரு லைஃப் டைமில், அதாவது ஒரு ஆண்டில் வந்து ஒரு 3-4 அது கூட மேக்ஸிமம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணினால், அதாவது மைண்ட்ஃபுல் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த அழகான சிந்தனையோடு இந்த மனத்தியாளத்தை ஆரம்பிக்கலாம். எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் 2% எரிபொருளின் விலை அதிகரிக்க இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் கேஸை ஃபில் பண்ணுறது உசிதமானதாக இருக்கும். வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் டவுன் டவுன் பகுதியில் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இன்று இடம்பெறுவதால் வாகன போக்குவரத்துகள் சில வீதிகளில் முடக்கப்பட்டு இருக்கின்றன. அதேபோல் வீதி நிர்மாணப் பணிகளும் இடம்பெறுகின்றன. பொது போக்குவரத்தினை பயன்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். அல்லது வீதி முடக்க நிலைமைகளை கவனத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். 22°C ட்ரோனோ 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று மாலையும் கூட மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. தொடர்ச்சியான மழை என்றெல்லாம் இல்லை, ஆனால் சில மனத்தியாலங்களுக்கு வந்து மழை பெய்யலாம். இந்த மழை பெய்யும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வானிலை ஆய்வு மையம் இது எதிர்வு கூறும் பொழுது ஒரு பர்சன்டேஜ் என்று சொல்லுவாங்க, 40%, 50%. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிற 40% பகுதிகளில் மாத்திரம்தான் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இதுதான் அதுக்குரிய அர்த்தம். ஷோனோ ரொம்ப பெருசு என்ற காரணத்தால் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மழை பெய்யுமான்னு நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 10:03 இந்த மனத்தியாலத்தை ஆரம்பித்து வைக்க வருகின்றது இந்த பாடல்.

10:08 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. மெர்சல் திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். இலங்கை செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற மோதல் வந்து நிறைய பேருடைய கவனத்தை இப்பொழுது ஈர்த்திருக்கின்றது. ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவெட்டை சிறைச்சாலை உட்பட பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட தனித்தனி மோதல்களில் கிட்டத்தட்ட 3 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 20 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள். போதைப் பொருள் தொடர்பான போட்டி குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிக நெரிசல் நிகழ்வதும் கூட இந்த இலங்கையின் சிறைச்சாலைகளில் இடம்பெறுவதும் கூட நிறைய பேருடைய கவனத்திற்கு வந்துள்ளது. மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சுமார் 3,500 பேர் பாதுகாப்பு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சில பாடசாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. ராணுவம் மற்றும் கடற்படை மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நெடுந்தீவு அருகே சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 11 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கின்றது. அவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தேசிய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்துக்கான பிரதான தூய்மைப் பணி இன்று இடம்பெற்றிருக்கின்றது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிகழ்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 15 தேதி காலையில் தொடங்க உள்ள இலங்கை இந்தியா டெஸ்ட் தொடருக்கு முன்னர் இந்திய வீரர் சாய் சுதர்ஷன் காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகி இருக்கின்றார். சுப்மன் கில் முதல் டெஸ்டில் விளையாடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 10:10 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்டு கோயின், தங்க சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. இப்போது 2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169900499 4169004599.

0: Weekend vibration. East FM 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
1: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX 2 வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 4156906 9085656.
2: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
6: தமிழர் நாள் திருவிழா.
2: கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: புஷ்பவனம் குப்புசுவாமி அவருடைய குரலில் இந்த பாடலை உங்களுக்காக, அவர் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களுடைய குரல்களில் இந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். ஈஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மெலவு விற்பனை தகவல்களை இப்பொழுது அறிய இருக்கின்றோம்.
1: வாராந்த விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு பழமை போலவே தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சீரிங் தந்து கொண்டிருக்க, ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மாம்பழம், பச்சைவிளநீர், செவ்வளநீர், அதுடன் வாட்டர்மெலன், ரம்புட்டான், அப்படியும் பலாப்பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்கள், தாயகத்து பழங்களை நீங்கள் விசேடமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சேலும் தந்து கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதேபோல மெயின் சந்தையை குறிப்பாக இலங்கை, இந்திய, கரீபியன் நாடுகள் என்று ரக்கம் செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாரம் நீங்கள் வருகின்ற பொழுது கயல் மீன் பவுன் 3.99, சூடு மீன் பவுன் 3.98, கீரி மீன் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல குறிப்பாக ஊர்கோழி 7.99 நீங்கள் 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ரால் பவுன் 4.99, கனவாய் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். போப் பவுன் 5.99, ஆட்ரிச்சி பவுன் 10.99, போப் பவுன் ரால் பாக்ஸ் வந்து 18.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பாவிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் உங்களுக்கு மரணி செய்து தருகின்றார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு பாட்டிக்கு கூட நீங்க ஓர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல சிலோன் கொடுவா பாறை கும்பலப்பாலை பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ் நண்டு அது வந்து 10.99 பவுண்டாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பசுமையான மரக்கறிகள் கூட விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்க 10 தேசிக்காய் 1.99 இந்த வாரம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கத்தரிக்காய் 1.99 பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய் பாவக்காய் ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கைக்காய் 6.99, ராசவள்ளிக்கிழங்கு 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கையிலே, அகத்திலே, வாழைத்தண்டு சொல்லி அத்தனையுமே ஃப்ரெஷ்ஷாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் விசேடமாக தங்களுடைய மாபெரும் விற்பனை தந்து கொண்டிருக்காங்க. 3 டின் பிஷ் 4.99, 7 பவுன் கரும்பு சேனி 9.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலை 7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன் மைசூர் பருப்பு 6.99, 3 சமபோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, டெட்லி டீ பாக்ஸ் வந்து 14.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டா காரி, மொட்டக்கருப்பன் சோப்பு, சம்பா சோப்பு, பச்சரிசி ஒவ்வொன்றும் 11.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல இங்கே ஏராளமான பூஜை பொருட்களை நீங்கள் அனைத்து பூஜை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சுவாமி படங்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலையும் விசேடமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான வாகன திருப்பங்களோடு உங்களுடைய என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம். ஏராளமான பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையும் இங்கே விற்பனையாக அதை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: weekend East FM 102.7. It's cool.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: பத்து மணி 40 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் சமசேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3-பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனேடியன் மேட் 6-பீஸ் குவீன் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்அப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-317-0444, 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இரவு 9 மணி வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மெலிவு விற்பனை தகவல்களை மீளவும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மாம்பழ பாக்ஸில் பெற்றுக்கொள்ளலாம். இது போலவே பச்சை இளநீர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, 3.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உடனுக்குடன் பெற்றிருக்கின்றார்கள். 10-பீஸ் அடங்கிய பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல குறிப்பாக நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது ரம்புட்டானை பெற்றுக்கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கள் செவ்வளநீர் என்று சொல்லி ஏராளமான தாயகத்து பழங்கள்லாம் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு விஷேட விற்பனையாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கூட விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக கயல் மீன் பவுன் 3.99, சூட மீன் பவுன் 3.99, திருக்கு மீன் பவுன் 4.99, சீம்பிரீம் பவுன் 8.99, ஃப்ரெஷ் ஸ்ரோன் நண்டு 10.99, கணவாய் 7.99, ரால் 4.99, போக் பவுன் 5.99, ஊர்கோழி 7.99 மூன்றை பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து பவுன் 4.99 இப்படி பெற்றுக்கலாம். ஆண்ட்ரோஜி பவுன் 10.99, பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணேட் செய்து வழங்குகின்றார்கள். நீங்கள் ஆர்டருக்கும் செய்து பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் கொடுவா, காலை பாறை, கும்பலாப்பாறை, கிங் ஃபிஷ் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பசுமையான மரக்கடியில் கத்திரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் 3.99, கோவா 99 சென்ட்ஸ், முருங்கைக்காய் 6.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். வெங்காயப்பூ 5.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 1.49, கொலால் லீஃப் கட்டு 2.99, பெல் பேப்பர் 2.99, ஜிஞ்சர் 2.99, ராசுவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுண்ட்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வெண்டிக்காய் பவுண்ட் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நியோசம் பிராண்டின் ஆட்டாக்காரி, மொட்டக்கருப்பன், சோப்பு சம்பா, சோப்பு பச்சரிசி ஒவ்வொன்றும் 11.99 நீங்கள் பெற்றுக்கலாம். 5 டென்னு சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 டி பாக்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கலாம். 750 மில்லி ஆணைக்கோட்டை நிலநெய் 8.99, 8 பவுண்ட் மைசூர் பருப்பு 6.99, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99, 3 கரிச்சந்திர நூடுல்ஸ் $6. அதுபோல 3 டென் பீஸ் 4.99, 7 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி படல் வந்து 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 9.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறிக்கன்றுகள் சொல்லி அத்தனைமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்சில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய அத்தனை தாயகத்து பள்ளங்களையும் கூட விஷேடமாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்தப்பில் அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களிலிருந்து வந்திருக்கும்
0: ஏசெஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு நிறைவு பகுதியை நாங்கள் இப்பொழுது நெருங்கி இருக்கின்றோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் விக்டோரியா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து ட்ரோனோ செல்ல இருந்த போர்ட்டர் ஏர்லைன்ஸ் விமானம் PD-444 சின்ன குழந்தையொன்று சீட் பெல்ட் அணிய மறுத்ததால் ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றது. இது August 6 கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற சம்பவம். விமானம் புறப்பட தயாராகி கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தை தன்னுடைய இருக்கையில் அமராமல் இருக்கையின் மீது நின்று கொண்டிருந்ததாக விமான ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. குழந்தையிட பெற்றோரும் அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. விமான பணியாளர்கள் நிறையவே முயற்சித்திருக்கின்றார்கள். சீட் பெல்ட் அணிவிக்க முயன்ற பொழுது அது முடியவில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு நீங்கள் யோசிக்க முடியும். இது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொன்னால், பாதுகாப்பு விதிகளின்படி பயணிகள் அனைவரும் புறப்படும் நேரத்தில் இருக்கையில் அமர்ந்து சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். ஆகவே விமானம் இப்பொழுது புறப்பட முடியாது. ஏன்னா அந்த அனுமதி அதுக்கு கிடைக்கல. ஏன்னா இந்த சின்ன குழந்தை வந்து சீட் பெல்ட் போடையில என்றபடியால. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், டெர்மினலுக்கு மீளவும் அந்த விமானம் திருப்பப்பட்டு எல்லா பயணிகளும் மீளவும் இறக்கப்பட்டிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட குடும்பத்தை விமானத்தில் இருந்து இறக்குவது மற்றும் தேவையான நடைமுறைகளை முடிப்பதில் வந்து தாமதம் ஏற்பட்டது. என்ன சின்ன குழந்தை அவர்களுடைய பொதிகள் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் இறக்கிட்டு சரி மறுபடியும் ஏறி மற்றவங்களை கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால் அங்கே தான் அடுத்த ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால் விக்டோரியா விமான நிலையம் இது ஒரு ஐலண்ட் தானே, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறது. இரவு 12:30 மணிக்கு அதனுடைய ரன்வே வந்து மூடப்படும். இவங்க எல்லாரையும் இறக்கி ஏறையாக 12:30 வந்து தாண்டிட்டுது. இதால எல்லா பயணிகளும் விக்டோரியாவில் இரவு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பின்னர் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அடுத்த நாள் August 7 பயணிகள் ட்ரோனோ நோக்கி புறப்பட்டிருக்கின்றார்கள். பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு போட்டை ஏர்லைன்ஸ் வந்து மன்னிப்பு கேட்டிருக்குது. ஆனால் பாதுகாப்பு விதிகளில் சமரசம் செய்ய முடியாது என்பதையும் வலியுறுத்தி இருக்குது. இந்த அமெரிக்காவை சேர்ந்த சில விமான நிறுவனங்கள் இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது சமூக வலைத்தளத்தில் பரவலாக இருக்கும் அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் கடும் போக்கில் கையாடுறது அல்லது அந்த குடும்பங்களை வந்து கடுமையான வார்த்தைகளில் திட்டுறது அப்படின்னு சொல்லி. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் நைஸான ஆக்கள் இருக்கிறபடியால் இதுதான் அவங்களோட ஸ்மூத், இதுதான் அவங்களோட டக்கா அந்த மாதிரி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 92.7.

0: என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுல பாத்து பிரச்சனை, வேலைக்கு போனா
0: பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யாரும் வச்சபடியோ நீங்களா வழியிட்டு கொண்டா தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷனா இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. என்ன மனுஷன்,
1: ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை வீக்கெண்ட் ஈஸ்டர் எஃப்எம்எல்.
2: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும், உற்சாகமான பாடல்களோடும், உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே.

0: நன்றி பாஹினி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
1: வணக்கம் அபர்ணா. வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க அபர்ணா?
0: நல்ல சோமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எல்லாமே ஊரங்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் மோட் மாதிரி தான் இருக்கு. நகரத்துல ஆங்காங்க ஏதாவது இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டே தான் இருக்குது.
0: அதனாலதான் நீங்க ரெண்டு வாரம் வரையிலையா? போன ரெண்டு
1: ஒரே விழா கொண்டாட்டாங்க. போனா விழாவ சிறப்பிச்சுட்டு வரணும். ஆமா, உண்ட மயக்கம் எல்லாம் இருக்கும்.
0: எல்லாமே நீங்க ரெண்டு கடந்த ரெண்டு வாரமா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மோட்ல இருந்தபடியா வரையில அப்படின்றீங்க.
1: இது வந்து ஒரு பிகினிங் தான்.
0: பிகினிங்
1: ஆமா. இதுக்கு என்ன நீங்க அசந்து போயிட்டீங்க?
0: நீங்க சொல்ற எல்லாதையும் எங்க முகாமியார் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியுமா?
1: அவருக்கு அவன் கேட்டுதான் இருப்பான் கண்டிப்பா.
0: உலகத்தில்
1: நடக்கிற சூப்பரான பாசிட்டிவான நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க காதுகள்ல வந்து கொடுக்கறதா வானநவதையோட நோக்கம். அந்த வகையில தான் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு பாசிட்டிவ் நியூஸ், அது மட்டும் இல்லாம சூப்பரான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸும் வரப்போகுது.
0: சரி, இப்பொழுது முதல் நீங்கள் ஒரு மணி வரை இந்த விடயங்கள் இல்லாம கேட்டு மகிழலாம். ஏனென்றால் உலகத்துல வந்து ஆங்காங்கே எத்தனையோ நல்ல விதமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம்
1: இடம்பெறுவாங்க. இருக்கின்றது.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு 2% எரிபொருளின் விலை அதிகரிக்கப் போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது ஆலவந்தான் திரைப்பட பாடல்.

0: நேரம் காலை 11:13 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நம்பி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியோஷன் சூப்பர் மார்க்கெட்ல ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளியே டென் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பழங்களை பெற்றுக்கலாம். குறிப்பாக அன்னாசி பழம் 1.99, அதே போல 3 $5, ப்ளூபெரிஸ் பேக்கெட் வந்து 3.99, பப்பாப்பழம் 1.99, ரெட் கிரேப்ஸ் பவுன் 1.99, ஆப்பிள் பவுன் 1.99, பியர்ஸ் 1.99, ஆர்பிஸ் அடங்கிய அவக்காடா பேக் 3.99, கையாப்பழ பக்ஸ் 3.99, பெரிய ஆரஞ்சு பவுன் 99 சென்ட், ஆரஞ்சு பவுன் 1.99, பலாப்பழம் முழுமையாக 1.49, அதே போல நீங்கள் பச்சை நீர் 3.99 உடனுக்குடன் பெற்றி தருகிறார்கள். 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரம்புட்டான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸ், மஞ்சள் மாம்பழ பாக்ஸ், சுப்பிரநீர் என்று சொல்லி அத்தனை பழங்களையும் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென் சேலாக அந்த தாயிரத்து பழங்களுக்கான டென் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் பவுன் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 1.99, பச்சைமிளகாய் 3.99, கோவா 99 சென்ட்ஸ், முருங்கைக்காய் 6.99, வெங்காய பூ பவுன் 5.99, தக்காளி பழம் 1.49, கொலாட் லீஸ் கட்டி 2.99, பெல் பெப்பர் 2.99, ஜிஞ்சர் பவுன்ஸ் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன் துருளைக்கிழங்கு 4.99, வெண்டைக்காய் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மரக்கறிகளை மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் மட்டாரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, அதுபோல 10 பவுன் பசுமது ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நிலனை 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டின் பிஷ் 4.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெட்லி டீ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். இதுபோல குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன் பவுன் 3.99, சூடை பவுன் 3.99, திருக்கை 4.99, சீம்பிரி 8.99 பவுண்டாக பெற்றுக்கலாம். அதுபோல ஃப்ரெஷ் லோன் நண்டு பவுன் 10.99, கனவாய் பவுன் 5.79 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ரால் பவுன் 4.99, போக் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் டம் ஸ்டிக் பவுன் 3.99, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து 4.99, மாற்றுச்சி 10.99, பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணித்து செய்திருந்தார்கள். சிலோன் கொடுவா, காலை பாறை, கும்பலா பாறை, கிங் பிஷ் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதேபோல குறிப்பாக இங்கு வருகின்ற பொழுது ஏராளமான பொருட்களை உங்கள் ஒரே கூரையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சாதிப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறக்கும்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: Markham and Matt Nicholson, the pill, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 416-446-4080.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: 11 மணி 28 நிமிடம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சமயத்துல ஐஷா சில்க் வழங்கும் விற்பனை தகவலை கேட்டறியலாம்.
1: ஐஷா சில்க் நிறுவனத்தினர் தங்களுடைய 4வது அனிவர்சரி போட்டியை முன்னிட்டு ஏராளமான ஆஃபர்ஸ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றார்கள் அவங்களுடைய ஆதரவுக்கு. அதே போன்று இப்போது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னால், இந்த சேல் என்பது இப்போது வாடிக்கையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு நீங்க நீடிக்கப்பட்டிருக்கின்றது. செப்டம்பர் 7ஆம் தேதி வரை கடையில் இருக்கின்ற எக்கச்சக்கமான புத்தம்புதிய வரவுகள் எல்லாமே வந்து நீங்க 30-40% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். சாரீஸ், ஷால்வாஸ், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்கா, மென்ஸ் ஷர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி என்று சொல்லி அனைத்தையும் நீங்கள் 40% வரையிலான விலை கழிவில் பெற்றுக்கொள்ளலாம்.
2: அதே வேளை டென் சேல் வந்து செப்டம்பர் 16 வரை தொடர இருக்கின்றது. இந்த அப் டு 40% ஆஃப் வந்து செப்டம்பர் 7 வரை தொடர இருக்கின்றது. நீங்கள் ஐஷா சில்க்கு வந்து உங்களுக்கு விருப்பமானவற்றை பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் $200 மேல் கொள்வன சேவோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1000 மேல் கொள்வன சேவோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக $1000 பெறுமதியான சாரியும், செகண்ட் ப்ரைஸாக $500 பெறுமதியான சாரியும், தேர்ட் ப்ரைஸாக $250 பெறுமதியான சாரியும் வழங்கப்பட இருக்கின்றது.
1: அதே போன்று 7 நாட்களும் காலை 10:30 இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். காஞ்சிபுரம் சாரி எல்லாம் நீங்கள் $150 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். அதே போன்று ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். டென்டில் கூட ஒரு நிறையவே பொருட்கள் எல்லாம் வந்து குவிந்திருக்கின்றன. பிரம்மாண்டமான ஒரு சேல் நாடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சாரீஸ் எல்லாம் $10 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். ஷால்வாஸ் 30 இருந்து லெஹங்காஸ் எல்லாம் $50 இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று குட்டி டாப் $10 ஹவுஸ் கோட் வந்து $10 லெகிங் $2 for $15, சாரி ஸ்கர்ட் வந்து $2 for $15 பெற்றுக் கொள்ளலாம்.
2: பிரீத்தி மிக்சி ஏகோ பிளஸ் வந்து $150, ஸ்டீல் $190, சுமித் $190, பிடிஎம் 3 pieces $140, 5 pieces $275 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிரீமியர் 5 pieces $190, 2 liter பிரீமியர் வெட் கிரைண்டர் $275 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இடியப்பூரல் $25, ஜூஸ் மேக்கர் $20, மில்க் பாய்லர் $12 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பச்சட்டி பெரிய அளவிலானது $20 இருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
1: அதே போன்று நீங்கள் மென்ஸுக்கான சரம் 3 for $10, 2 for $15 என்று இருக்கின்றது. டி ஷர்ட்ஸ் எல்லாம் 3 for $15, 2 for $15, $10 என்று சொல்லியெல்லாம் வெவ்வேறு தெரிவுகள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் பிராஸ் நிறை குடம் செட் பெரியது வந்து 160 ஸ்மால் வந்து 140 பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அவன் நேரடியாக வரலாம். மார்னிங் 7 PM சந்திப்புக்கு அருகே ஐஷா சில்க் 416-298-6116.
3: நேரம் காலை 11:31. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நம்தே நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படி என்று சொல்லியிருந்தோம். என்ன ராஜேஷ்,
0: ஆமா 79 வயசுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா?
3: 79 வயசுல இப்ப அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாலே தெரியாது. 79 வயசு அப்படின்னு சொல்ல
0: 79 மலைக்கிறீங்க. திருப்பி போட்டீங்கன்னா என்ன வருது? 97. அப்ப அதுல இருந்து இன்னொரு 19 வருஷம் கூட்டினீங்க அப்படின்னா எப்படி இருங்க யோசிச்சு பாருங்க.
3: இப்பவே சும்மா நடந்தாலே மூச்சலைக்குது ராஜேஷ். 97 வயதுல ஒரு பாட்டி செய்த அந்த சாதனையத்தை நாங்க சொல்ல போறோம்.
0: ஆமா, இமாலய சாதனை பண்ணிருக்காங்க. அவங்க படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து வேத்து விரு இருக்குது. அவங்க எப்படி இந்த விஷயம் செஞ்சாங்கன்னு தெரியல.
3: எப்படி செய்தாங்கன்னு அவட்டையே நாங்க கேட்டு பார்த்துருவோம். என்ன ராஜேஷ், இப்ப 97 வயதிலும் வானில் பறந்த கெட்டிக்கார பாட்டி ஒருவரை பற்றித்தான் நாங்க சொல்ல போறோம். இவர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: வானில் பறக்கிறாங்க நம்மள மாதிரி பிளைட்டுக்குள்ள உட்காந்துட்டு எல்லாம் சீட்டை பக்கல் பண்ணிட்டு சேஃபா போறது கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பஸ்ல வந்து சொல்லுவாங்க ஃபுட்பால் அடிச்சுட்டு போவாங்க தொங்கிட்டு போறது. அது வந்து காலேஜ் பசங்களுக்கு வந்து அதுல ஒரு கிக் வரும். எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் உள்ள போய் உட்காருப்பா அப்படின்ட்டு. ஆனா நீங்க ஒரு ஓடுற பிளைட்ல வெளியே அந்தரத்துல யாராவது வெளியே நின்று போவாங்களா? சாதாரணமா போக முடியாது. அதுல 97 வயசு பாட்டி பண்ணிருக்கிறாங்க.
3: ஆமா, இங்கிலாந்தின் செல்டன்ஹாமை சேர்ந்த அவருடைய பெயர் வந்து பெட்டி. உலகிலேயே மிக வயதில் விமானத்தின் இறக்கையின் மீது நின்றபடி பறந்த பெண் என்ற சாதனையை வந்து இவர் படைத்திருக்கிறாராம். இவருக்கு வயது 97 ஆக இருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன் படைத்த சொந்த சாதனையை வந்து இவர் முடிவெடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு சாதனை இவர் படைத்திருக்கார்.
0: 93 இவங்க சாதனை படைச்சிட்டாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயசாயிடுச்சு, எனக்கு பார்வை கூட சரியா தெரியல, கார் கூட ஓட்ட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த என்ன ஈடுபடுத்திக்கிட்டாதான் நான் வந்து லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்குன்னு ஒரு கோல் இருக்கும். எந்த வயசுல? 97 வயசுல சொல்லிட்டு இருக்காங்க.
3: அது மட்டும் இல்ல ராஜேஷ், 2025ஆம் ஆண்டுல இவருக்கு பாத்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். சிகிச்சை அளித்த செல்டன்ஹாம் பொது மருத்துவமனையின் பக்கவாத பிரிவுக்கு நிதி திரட்டத்தானம் இந்த சாகசத்தில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார்.
0: ஆமா, ஸோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணுமே அப்படின்னு அந்த அவருடைய 90களில் இந்த மாதிரி யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு சாகசத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. என்ன சொல்லுங்க, போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாதனை இவங்களே வந்து பீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டியாக இருக்கிறாங்க இவங்க. இவங்க இந்த விஷயம் செஞ்சது மூலமா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்துக்கிறாங்க.
3: அதே தான்,
0: நீங்கள் எந்த வயசுலையுமே வந்து நீங்கள் தளர்ந்து விட தேவையில்லை. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்தது அப்படின்னா அதை நோக்கி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வயது வந்து ஒரு தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: இதை வந்து பெட்டிகிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு இந்த சாகசம், இந்த சாதனை, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இந்த மாதிரியான யோசனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், மருத்துவமனையில் தான் தாதியாக பணியாற்றிய காலத்தில் சுவரில் பார்த்த ஒரு வாசகம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை தமக்குள் விதைத்ததாக வந்து பெட்டி வந்து சொல்லியிருக்கிறார்.
0: ஆமா, நம்ம கூட யோசிப்போம், பொது இடங்கள்ல சுவரில் தான் எழுதிருப்பாங்க சின்ன சின்னதா, சும்மா எதுக்குற விளையாட்டு போறாங்க அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா பாக்குற ஆயிரத்துல அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்திருக்கு பாருங்க.
3: இதுல வந்து எந்த விமானமோ தெரியல, இந்த மாதிரி இறக்கையின் மீது நின்றபடி பறப்பதற்கான உத்தரவை வந்து வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் நாங்க கேட்டோம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக, இந்த போர்ட்டோ ஏர்லைன்ஸ் வந்து ஒரு குட்டி பையன் வந்து
0: சீட்ல பக்கல் போலன்றதுக்காக வந்து நிப்பாடி இருக்காங்க.
3: அதேதான் நானா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் அனுமதிச்சிருக்காங்க,
0: அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே செட்டப் பண்ணி ஃபுல்லா எமர்ஜென்சிக்குள்ள ரெடியா இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்கெடியூல் பண்ணி பண்ணிருப்பாங்க. அது வந்து எல்லாரும் நாங்க சொல்றோம், நீங்க பாட்டுக்கு இல்ல நானும் வந்து அந்த பாட்டி போறாங்க, நானும் வந்து ஆமா அடுத்த ஃபிளைட் இந்தியாவுக்கு போக போறேன், என்ன வந்து மேலே ஏத்தி விட்டுருக்கன்னு சொன்னீங்க அப்படின்னா
3: நாங்கள் பயந்து கொண்டே இருப்போம். ஒரு மணி வரை நீங்களும் எங்களோட ஒரு மணி வரையே பயணிக்க முடியும்.
4: நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: செலசி பர்னிச்சரின் சம்மர் சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குவீன் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044.
1: வீக்கெண்ட் இஸ்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டில்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட்-இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. பிளக்-இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லேண்டர்களை 0% ஃபைனான்ஸில் பெறுவதோடு 10-year பவர்ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10-year அல்லது 160,000 km கோல்டு கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana. Ahmed Thamsi, 437-860-7002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
8: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
9: தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு. ஊரு நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: நேரம் காலை 11:47 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெறுகிறது. பழமை போல தங்களுடைய டென் சேல் இடம்பெற்றிக் கொண்டு குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் தந்து கொண்டிருக்கிறார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான தாயகத்து பழங்களை விசேடமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அன்னாசி பழம் 1.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது $5, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99, பாப்பா பழம் 1.99, ரெட் கிரேப்ஸ் 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கலாம், ஆப்பிள் 1.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும், பியர்ஸ் பவுன்ஸ் 1.99, 6 பீஸ் அவகாடோ பேக் 3.99, கையாப்பழ பாக்ஸ் 3.99, பெரிய ஆரஞ்சு பவுன் 99 சென்ட்ஸும், சின்ன ஆரஞ்சு பவுன் 1.99, பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பச்சை இளநீர் 3.99 உடனுக்குடன் வெட்டி தருகிறார்கள், 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30. இதுபோல ரம்பட்டான் 3.99 பாக்ஸ் ஆகும் பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸ், மஞ்சள் மாம்பழ பாக்ஸ், அதில் செவ்வளவு சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தங்களுடைய விற்பனைகளை வழங்குகிறார்கள். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது குறிப்பாக கயல் மீன் பவுன் 3.99, சூடை பவுன் 3.99, திருக்கை 4.99, சீம்பிரி மட்டு 3.99, ஃப்ரெஷ் ரோன் நண்டு 10.99, கணவாய் பவுன் 7.99, ரால் பவுன் 4.99, போக் பவுன் 5.99, ஊர்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரஸ் பவுன் 7.99, சிக்கன் ரம் ஸ்டீக் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பாபிக்கு சிக்கன் லெக் வந்து பவுன் 4.99, ஆற்றச்சி 10.99 பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் இரண்டாகல் சிரோன் கொடுவா கணவாய் சிரோன் கொடுவா காலை பாறை கும்பலா பாறை கிங்ஃபிஷன் சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கத்திரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம், 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் பவுன் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் பவுன் 3.99, கோவா பவுன் 99 சென்ட்ஸ், முருங்கைக்காய் பவுன் 6.99, வெங்காயப்பூ பவுன் 5.99, தக்காளி பழம் பவுன் 1.49, கொலாட் லீஃப் கட்டு 2.99 பெற்றுக்கொள்ளலாம், பெல் பெப்பர் பவுன் 2.99, ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வண்டிக்காய் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாகவும் மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 8 பவுன்ஸ் மட்டா அரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் மசூரி அரிசி 9.99, 5 டல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் பண்ணி 2.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3.49, டெட்லி டீ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் சமலர் உபகரணங்கள் மட்பாண்டு சமலர் உபகரணங்கள் பூமர கன்றுகள் மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டெப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அண்ட் தி பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நேரம் காலை 11:54 வீக்கெண்ட் எஃப்எம்இல் வானம் நம்ந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா சர்க்ஸ் வழங்குகின்ற தகவலை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: ஸ்கார்போ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஆயிஷா சில்க் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது 4வது அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த அனிவர்சரி சேல் செப்டம்பர் 7 வரை தொடர இருக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்தையும் நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ள முடியும். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்சுக்கான சர்வாணி, மென்சுக்கான குர்தா ஜுவல்லரி என்று அனைத்தையுமே செப்டம்பர் 7 வரை அப்டு 40% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். Pure Kanjipuram saree starting from $150, fancy saree starting from $50, cotton saree starting from $30, semi silk saree from $60, art silk saree from $20 க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது தவிர 10 சேல் வந்து August 16 வரை தொடர இருக்கின்றது என்று மகிழ்ச்சியான செய்தியையும் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் ஆயிஷா சில்க் நிறுவனத்தினர். மிக பிரமாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம் மிக மிக வலி விலைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும்.
2: அதே போன்று இந்த செப்டம்பர் 7 வரைக்கும் நீங்கள் $200 மேல் கொள்வனவு செய்யும் போது ஒரு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்யும் போது அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாவது பரிசு $1,000 பெருமதியான சாரி, இரண்டாவது பரிசு $500 பெருமதியான சாரீஸும், அதே போன்று மூன்றாவது பரிசாக $250 பெருமதியான சாரியும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே வழியில் மிக்சி வாயில் சொல்லி பார்க்கையில் பிரீத்தி $20
1: $15 இது ஆயிஷா சில்க் வழங்கிக் கொண்டிருக்கின்ற 4வது மெகா அனிவர்சரி சேல்.
2: அதே போன்று சுவாமி சிலைகள் எல்லாம் 30% ஆஃபிலும், குக்கி ஐட்டம் வந்து 30% ஆஃப், ஃபேன்சி ஐட்டம் 30% ஆஃப், பிராஸ் நிறைக்குடம் செட் வந்து பெரியது 160க்கும் சிறியது வந்து 140க்கு பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல 20:10-30 வரை திறந்திருப்பார்கள். ஆயிஷா சில்க் மார்னிங் செட் அண்ட் பிங்க்ஸ் வந்து 416-298-6116.

0: Nobody can kiss me. Wait a minute. Without touching me.
1: Hey, miss! I can kiss you without touching you.
2: Saturday noon. Retro tune on Vanam Namade. Vanam Namade.
3: நேரம் நண்பர்கள் 12:07 வீக்கெண்டி ஸ்டெஃபமில் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது டொரண்டோனுடைய காலநிலை ஒரு முறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் 23 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்க போகின்றது.
4: ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்றதுக்கு 416-824-1212 இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. ஈஸ்ட் எஃப்எம் நீங்க உலகத்துல எந்த மொழியிலிருந்தும் கேட்டு மகிழும் அப்படின்னா eastfm.ca அப்படின்ற இணையத்துக்கு போகலாம். இல்லனா iOS Android ஆப்ஸ் இருக்கு, அதையுமே நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்ல இருக்கிறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களையும் உங்களுக்காகவே நிறைய கண்டென்ட்களை கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் ஆங்காங்கே நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்கள், நல்ல மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கான ஒரு சான்றாகத்தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சம்பவங்களை தான் நாங்களும் உங்களோடு பகிர்கின்றோம். அந்த வகையில் அடுத்த நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயம் இது வந்து மிச்சிகனில் இடம்பெற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது, ஒரு சம்பவமாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய 6 வயது மகனின் உயிரை காப்பாற்றிய பார்டெண்டருடன் ஒரு குடும்பத்தினர் வந்து மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள். இது என்ன மாதிரி இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், மிச்சிகனில் ஒரு இருக்கின்ற ஒரு வணிக வளாகம், இங்கே வந்து இந்த பெப்பமீட் இருக்குத்தானே, இந்த பெப்பமீட்டை வந்து ஒரு 6 வயது சிறுவன் வந்து சாப்பிட்டிருக்கிறார். சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவருடைய உயிருக்கே வந்து அது ஒரு ஆபத்தாக மாறியிருக்கிறது. இதை சுதாகரித்து கொண்ட பார்டெண்டர், அது மட்டுமல்லாமல் இந்த 6 வயது சிறுவனின் அண்ணா இருக்கிறார், அவருக்கு 10 வயது தான், அவரும் இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உயிர் காக்கும் பயிற்சி இருக்கிற தானே, இந்த லைஃப் சேவிங் ட்ரைனிங், இதை வந்து எடுத்திருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இந்த 6 வயது சிறுவனின் உயிரை வந்து அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்களாம். ஒவ்வொரு இந்த பெற்றோரின் நிலைமை வந்து அன்றைய நாள் வந்து மிகவும் ஒரு மோசமான நிலைமையாக மாறியிருக்க வேண்டிய தருணமாக இருந்திருக்கும். அதற்கு பதிலாக இந்த மாதிரி சாதாரண மக்களும் வந்து சில நொடிகளில் வந்து ஹீரோவாக மாறுகின்ற சம்பவம் இருக்கிறது. சரி, இந்த மிஷிகனில் இருக்கின்ற மால், இந்த மாலினுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மால் ஆஃப் மான்ரோ மிஷிகனில் இருக்கின்றது. இங்கே வந்து அந்த சிறுவன் வந்து நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பெப்பமீண்டை வந்து அருகில் இருக்கின்ற கடையில் பார்த்திருக்கின்றார். அதை வாங்கி அவர் சாப்பிட்டிருக்கின்றார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தொண்டையில வந்து அது சிக்கி இருக்கிறது. உடனே வந்து அவருக்கு சுவாசிக்க முடியாமல் போயிருக்கிறது. உடனே இந்த இவர் சுவாசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த சின்ன சிறுவனை வந்து அவருடைய அண்ணா, 10 வயது நிரம்பிய அண்ணா, அவர் வந்து முதலில் பார்த்திருக்கிறார். ஏதோ சரியில்லையே, ஏதோ பிழையாக இருக்கிறது அப்படின்னு அவருக்கு உடனடியாக தோன்றியிருக்கிறது. அவர் திரும்பி பார்த்த பொழுது இந்த சிறுவன், 6 வயது சிறுவனுடைய முகம் வந்து சிவந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்ப உடனே அவருக்கு விளங்கிவிட்டது, ஐயோ கடவுளே, இவருக்கு மூச்சு திணறுகிறது அப்படி என்று இவருக்கு தோன்றியிருக்கிறது.
4: ஆமா, அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு, என்னன்னா அண்ணா இருக்கிறான், தம்பி இருக்கிறேன், மத்த யாருமே காணும் அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ரெண்டு பேரு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, நீங்களாம் மால்ல இருங்கப்பா, நான் உங்க பக்கத்துல சின்ன வேலை இருக்குது, இங்க பாட்டு அங்க சுத்திப்பா ஜாலியா இருங்க, நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்காங்க. ஆனா கொஞ்சம் வந்து 10 வயசு கூட ஒரு 12-13 வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, சரி எல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. அப்ப பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆன உடனே அந்த பையனுக்கு அண்ணனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அவனும் வந்து ஏதோ முதுகில் வந்து தட்டியிருக்கான். அவனும் என்ன பண்ணிக்கிறான், வீடியோ போய் பாத்துட்டு போல இருக்கு ஸ்கூல்ல, இது மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், யாருக்காவது வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டது, ஏதாவது உடம்பு ஏதாவது உணவுப் பொருள் வந்து சிக்கிக்குச்சு உங்க சுவாச குழாயில் அப்படின்னு போது முதுகில் தட்டினீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி
3: பாருங்க,
4: இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கணும்னே அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல, ஐயோ நம்ம கொஞ்ச நேரத்துல வந்துடலான்ட்டு திரும்பி விட்டு போனோமே அப்படின்ட்டு பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே நார்மலான பிறகு அவங்களுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கு. அப்புறம் முடிஞ்சு 2 வாரம் கழிச்சு அவங்க அம்மா அந்த அண்ணன் தம்பி எல்லாரும் திரும்பி வந்து அந்த டேவானை வந்து கட்டி பிடிச்சி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு மிடில் ஏஜ் மாம், நான் ஒரு சிங்கிள் மாம் தான், இது மாதிரி ஏதாவது நடந்த அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேன் எனக்கே தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பசங்களை யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட என்னால வந்து தொடர்ந்து உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் செல்லமானவங்க ரெண்டு பேரு. இவனோட உயிரை காப்பாத்திட்ட இதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து போதாது. என்னுடைய எங்களுக்கு குடும்பத்துக்கே வாழ்க்கை கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அந்த டெவோனை வந்து ஆரத்தழுவி கண்ணீர் மல்க வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க.
3: ஆமாம், இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் வந்து உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ராஜேஷ்.
4: இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சொல்லியிருந்தீங்க இவருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அதற்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அவர் வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செலவு பண்ணி நம்ம ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்போம், ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பண்ணியிருக்காரு. இன்கேஸ் அந்த ஓனர் வந்து இதெல்லாம் இப்ப காசு செலவு பண்ணிட்டு பண்ணாம இருந்தாருன்னா அன்னைக்கு நிலைமை வேற மாதிரி கூட மாறி இருக்கலாம்.
3: இந்த மாதிரி நாங்கள் முதல்லையும் வந்து ஒரு தகவலை வந்து நாங்கள் பகிர்ந்திருக்கோம். அது சில வாரங்களுக்கு முதல் இந்த மாதிரி ஒரு அதாவது முதல் உதவி அவர்களே வழங்கினபடியா அதை வந்து ஞாபகத்தில் வைத்து அவர் உயிரை காப்பாரு. அதே மாதிரி தான் இது, இந்த மாதிரி ஏராளமான நிறுவனங்கள் வந்து இப்படி இந்த CPR அவங்க வந்து பயிற்சியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க, அவங்களே முதலீடு செய்து வழங்குறாங்க. இது எவ்வளவு பெரிய உதவியாக இருக்கிறது.
4: கண்டிப்பா கண்டிப்பா
3: இந்த மாதிரியான விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமது இருக்கிறது. நேரம் நண்பர்கள் 12:13.

0: 12:17 கேட்டுக்கிறோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமது. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை இருந்துக்கலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை வருகின்ற பொழுது, குறிப்பாக கயல் மீன் பவுன் 3.99, சூடி மீன் பவுன் 3.99, திருக்கை பவுன் 4.99, சீம்பரி பவுன் 8.99, ஃப்ரெஷ் பவுன் நண்டு பவுன் 10.99, கனவாய் பவுன் 7.99, ரால் பவுன் 4.99, போக் பவுன் 5.99, ஊர்கோழி 7.99, 3.99 பொழுது $21 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் வந்து பவுன் 7.99, சிக்கன் ட்ரம் ஸ்டேக் 3.99, பாபிக்கு சிக்கன் லேக் 4.99, ஆட்டுரைச்சி 10.99, பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணித்து செய்திருந்தார்கள். பாட்டி கேட்டபடியும் ஓட பண்ணலாம். சிலோன் கொடுவா, காலை பாறை, கும்பலா பாறை, கிங்ஃபிஷ் சொல்லிட்டு ஏராளமற்றே நீங்க வருகின்ற பொழுது மீன் சந்தையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்குகிறார்கள். பசுமையான மரக்கறிகள் கத்திரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் பவுன் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் பவுன் 3.99, கோவா பவுன் 99 சென்ஸ், முருங்கைக்காய் 6.99, வெங்காயப்பூ பவுன் 5.99, தக்காளி பழம் 1.49, கொலாட் லீஃப் கட்டு 2.99, பெல் பேப்பர் 2.99, ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன் உருளைக்கிழங்கு 4.99, வெண்டிக்காய் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மரக்கடைகளை மொத்தமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுவரை குறிப்பாக பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் 8 பவுன்ஸ் மட்ட அரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, அதுபோல 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெல்லி டீ பாக்ஸ் வந்து 14.99 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறிகள் கண்டுகள் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். வலிய டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அன்னாசி பழம் 1.99, 3 பெறுகின்ற பொழுது 5 ரூபாய், ப்ளூபெரி 3.99 பேக்கெட்டாக பெற்றுக்கொள்ளலாம், பாபா பழம் 1.99, ரெட் கிரேஸ் 1.99, ஆப்பிள் 1.99, பிஎஸ் 1.99, 6 பீஸ் அவக்காடோ பேக் 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, பெரிய ஆரஞ்சு பவுன் 99 சென்ட்ஸ் இன் ஆரஞ்சு பவுன் 1.99, அதுபோல பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.49 படி நீங்கள் பெற்றுக்கலாம். பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் வந்து $30 நீங்கள் பெற்றுக்கலாம். ரம்புட்டான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸ் வந்து பிஷோட விலையை விற்பனை ஆகிறது. அதேபோல செவல நீரை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். சிலோன் கப்பல் வாழைப்படத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ் கொடன் பின்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: நேரம் நண்பர்கள் 12:20, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரம் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம் மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும். தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்பொழுது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் பொழுது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டில்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறிப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. ஏச்சி ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989. Some conditions may apply.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: ஸ்ரீ டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca

0: நேரம் நண்பர்கள் 12:28 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா சர்க்ஸ் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: மோர்னிங் சைட் அண்ட் ஃபிரெண்ட்ஸ் வந்துட்டு அருகே இருக்கின்ற ஆயிஷா சில்க் போது 4 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 5வது ஆண்டுகள் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த வேளையிலே வந்து தன்னுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு மெகா சேல் ஒன்றை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சேல் வந்து அனிவர்சரி சேல் செப்டம்பர் 7 வரை தொடர இருக்கின்றது. ஸ்காபரவெளி 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சி அறையில் தான் ஆயிஷா சில்க் அனைத்து புத்தம் புதிய வரவுகள் உட்பட இந்த எல்லா பொருட்களையுமே வந்து நீங்கள் 30-40% ஆஃபில் பெறக்கூடியதாக இருக்கும். சாரிகள், ஆபரணங்கள், அதே போன்று அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு பாவனை பொருட்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து பியோ காஞ்சிபுரம் சாரி எல்லாம் $150 ஆரம்பிக்கின்றது. ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் எல்லாம் $30 இருந்தும், செமி சில்க் சாரீஸ் எல்லாம் $60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரீஸ் $20 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சாரி, ஷல்வா, பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென் ஷர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரிஸ் என்று சொல்லி எக்கச்சக்க பொருட்கள் இங்கே நிறைந்திருக்கின்றன.
2: $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பொறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பொறுமதியான சாரி, தேர்ட் பிரைஸாக $250 பொறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 10 சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது. அனிவர்சரி சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது. September 7 வரை அனைத்து பொருட்களையும் நீங்கள் up to 40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். ரைஸ் குக்கர் $30, ரொட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்கிரேப்பர் $85, இடியப்ப மிஷின் $85, கேரம்போர்ட் சிறிய அளவிலானதை $40, பெரிய அளவிலானதை நீங்கள் $50 பெற்றுக்கொள்ள முடியும். மில்க் பாய்லர் $12, அப்பர் சட்டி பெரிய அளவிலானது $20, ஹாட்பாட் பெரிய அளவிலானது $20 பெற்றுக்கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கர் 3 லிட்டர், 5 லிட்டர், 7 லிட்டர், 11 லிட்டர்ஸுக்கு இருக்கின்றது. 3 லிட்டர் அடங்கிய ப்ரெஷர் குக்கரினை நீங்கள் $40 பெற்றுக்கொள்ள முடியும்.
1: அதே போன்று ஆண்களுக்கான தெரிவுகள் எல்லாம் ஃபாரின்ல இருந்து 3-4-10 இருந்து ஆரம்பிக்கிறது. வெஸ்டும் அப்படித்தான் 3-4-10 இருந்து 10 இந்த 10 சேல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது August 16 வரைக்கும் தான் இருக்க போறது. அங்கே வந்து பெண்களுக்கான குர்த்தி டாப்ஸ் எல்லாம் $10, ஹவுஸ் கோட் $10, லெகிங் $2-4-15, சாரீஸ்க்கு $2-4-15 பெற்றுக்கொள்ளலாம். சாரீஸ் எல்லாம் $10 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஷால்வாஸ் $30 இருந்தும் லெஹெங்காஸ் எல்லாம் $50 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
2: அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வர வேண்டிய இடம் ஆயிஷா சில்க். 4வது அனிவர்சரி சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது. ப்ரீத்தி எக்கோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, சுமித் $190, விடியம் $140, பெட் கிரைண்டர் $275, ஓட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்கிரேப்பர் நீங்கள் $85 பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வருவதற்கு ஆயிஷா சில்க் தொலைபேசி இலக்கம் 416-298-6116.
3: East FM, Tamil, Seidigal.

0: கனடாவில் வாகன எரிபொருட்களில் மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதை வரும் ஜனவரி முதலாம் தேதி வரையாவது நீடிக்க வேண்டும் என ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கனேடிய பிரதமர் மார்க் கானியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த எரிபொருள் வரிகளை நிரந்தரமாக அகற்றுவதை கவனத்தில் எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்தியாவின் தொகுதி மறுவரையறை தொடர்பிலான தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகியன இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளன.
0: இலங்கையில் சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு தமிழ் அரசியல் கைதிகள் உண்மையில் சிறையிலேயே உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் நண்பர்கள் 12:36 நிமிடம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்துக்கலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல வகையில் அன்னாசி பழம் 1.99, 3 பேர் 5 டாலரும், அதே போல ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99, பப்பா பழம் 1.99, ரெட் கிரேப்ஸ் 1.99 பவுன்ஸாக பிரிக்கலாம். ஆப்பிள் பவுன் 1.99, பியர்ஸ் பவுன் 1.99, 6 பீஸ் அவக்காடோ பேக் 3.99, கொய்யா பழ பாக்ஸ் வந்து 3.99, பெரிய ஆரஞ்ச் பவுன் 99 சென்ட்ஸ், சின்ன ஆரஞ்ச் பவுன் 1.99, பலாப்பழம் முழுமையாக பிறகு 1.49, பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, ரமடான் 3.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விஷயமாக பெற்றுக்கொள்ள முடியும். மஞ்சள் மாம்பழ பாக்ஸ், செவ்வள நீர், சிலோன் கப்பல் வாழைப்பழம் என்று சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் 8 பவுன்ஸ் மட்டா அரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகா தூள் 11.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோக்கரம் மில்க் பவுடர் 3.49, 10 லிட்டர் டீ பாக்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பூஜை பொருட்கள், சாயப்படங்கள், சுவாமி சிலைகள், சமலர் உபகரணங்கள், மட்பாண்டு சமல உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனைமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் பவுன் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மரவள்ளி கிழங்கு பவுன் 1.99, பச்சை மிளகாய் பவுன் 3.99, கோவா 99 சென்ட்ஸ், முருங்கைக்காய் 6.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். வெங்காயப்பூ 5.99, தக்காளி பழம் 1.49, கொலாட் லீஃப் கட்டு 2.99, பெல் பெப்பர் பவுன் 2.99, ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99 பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வண்டிக்காய் பவுன் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாக மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல கயல் மீன் பவுன் 3.99, சூடு மீன் 3.99, திருக்கை 4.99, ஸ்டீம் பிரீம் பவுன் 8.99, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99, கனமாய் பவுன் 7.99, ரால் பவுன் 4.99, போக் பவுன் 5.99, ஒருக்கோழி 7.99, 3 பேருகின்ற பொழுது $21 நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ்ட் பவுன் 7.99, சிக்கன் ட்ரம் ஸ்டேக் பவுன் 3.99, அதுபோல பாபிக்கு சிக்கன் பவுன் 4.99, ஆட்ரஜி 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகையிலும் பிராண்ட் செய்த நண்டாகல் ஸ்லோன் கொடுவாம் பாறை கும்பலாக பாறை என்று சொல்லி ஏராளமான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டாப்ஸ் கார்டன் பிஞ்சதுவில் அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: விட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: Scarborough-vil idho varugirathu mudhalavathu Tamils Road Fest 2026.
6: தமிழர் நாள் திருவிழா.
5: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில், பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
7: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
8: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
7: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: என்றும் இசையுடன் East FM உங்களுடன். 102.7.

0: அவங்க பேசுறாங்க.
1: 12:47 அவர் பேர்லாம் சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள நீங்க பேர்லாம் வேணாப்பா, பாட்டு மட்டும்
2: போட்டு போதும். ஏன்னா அவங்க நிறைய சொல்லிட்டே அப்படியே போவாங்க ராஜேஷ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இந்த சமயத்துல ஆயிஷா சில்க் வழங்குறதுல இருந்து கொள்ளலாம்.
3: மார்னிங் சைட் அண்ட் பிங்க் வந்துட்டு இருக்கின்ற ஆயிஷா சில்க் வந்து இப்போது தங்களுடைய 4வது அனிவர்சரி தொடர்ச்சியாக வளைய கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிறார்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இது தொடர இருக்கின்றது. அதே போன்ற டென்ட் சேலம் வெளியிலே பிரம்மாண்டமான டென்ட் அமைக்கப்பட்டு அது வந்து August 16ஆம் தேதி வரை தொடர இருக்கின்றது. அனைத்து பொருட்களும் புத்தம் புதிய வரவுகள் உட்பட எல்லாமே வந்து நீங்கள் 32-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹிங்கா, டிசைனர் லெஹிங்கா, மென்ஷர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரிஸ் சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். பியூர் காஞ்சிபுரம் சாரி எல்லாம் $150 இருந்தும், ஃபேன்சி சாரீஸ் $50 இருந்தும், காட்டன் சாரீஸ் எல்லாம் $30 இருந்தும், செமி சில்க் சாரி $60 இருந்தும், ஆர்ட் சில்க் சாரி $20 இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம்.
4: $200 மேல் கொள்முதல் செய்வோருக்கு கிஃப்ட் காத்திருக்கிறது. $1000 மேல் கொள்முதல் செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1000 பொறுமதியான சாரியும், இரண்டாம் பரிசாக $500 பொறுமதியான சாரியும், மூன்றாம் பரிசாக $250 பொறுமதியான சாரியும் வழங்கப்பட இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரலாம். September 7ஆம் தேதி வரை இந்த அனிவர்சரி மெகா சேல் தொடர இருக்கின்றது. 10th sale August 16 வரை தொடர இருக்கின்றது. ஆயிஷா சில்க்.
3: அதே போன்று டென்ட்லேயே வந்து நீங்கள் பிரீத்தி கப்ளஸ் 150 கம், ஸ்டீல் 190 கம், மீட் 190 கம், விடியம் வந்து 140 கம், வெட் கிரைண்டர் 275 கம், ரொட்டி மேக்கப் $55 கம், கோகனட் ஸ்க்ரேப்பர் $85 கம் பெற்றுக்கொள்ளலாம்.
4: கரம் போட்டினை சிறிய அளவிலானது $40கம், பெரிய அளவிலானது $50க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மில்க் போயிலர் $12, அப்பச்சட்டி பெரிய அளவிலானது $20, ஹாட்பாட் பெரிய அளவிலானது $20க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரெஷர் குக்கர் 3 லிட்டர் அடங்கியதை $40க்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
3: அதே போன்று குர்த்தி டாப்ஸ் எல்லாம் $10, ஹவுஸ் கோட் வந்து $10, லெகிங் $2415க்கும், சாரி ஸ்கர்ட்ஸ் $2415க்கு பெற்றுக்கொள்ள முடியும். சாரீஸ் எல்லாம் $10 இருந்தும், ஷல்வாஸ் எல்லாம் $30 இருந்தும், லெஹெங்கா $50 இருந்தும் நீங்கள் 10th sale பெற்றுக்கொள்ளலாம்.
4: அதேவேளை 10th sale மென்ஸுக்கான சாரம் $2 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். டிஷர்ட் $3415, $2415, $2410க்கு பெற்றுக்கொள்ள முடியும். க்ரோக்கடைல் டிஷர்ட் இருக்கிறது $18க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாக்ஸ் ஷர்ட் $14, செக் ஷர்ட் $15, பிரிண்டட் ஷர்ட் $15க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4th anniversary மெகா சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது. 10th sale August 16 வரை தொடர இருக்கின்றது. இந்த மெகா சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது. நீங்கள் up to 40% ஆஃப் லைனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக வருவதற்கு ஆயிஷா சில்க் தொலைபேசி இலக்கம் 416-298-6116.

0: யார் ஹீரோ?
1: கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி.
2: நண்பர்கள் 12:52.

0: வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: தமிழர் நாள் திருவிழா வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: கோலாகலமாக ஆரம்பித்து இருக்கின்றது தமிழர் நாள். இங்கே பாத்தீங்கன்னா தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகள் சிறப்பாக ஆரம்பித்து இருக்கின்றது. குறிப்பாக மாக்கம் வீதியில் பாஸ்மா அவென்யூ மற்றும் மெக்டிக்கல் வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கே பாத்தீங்கன்னா வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், பாரம்பரிய நிகழ்வுகள் மற்றும் தமிழ் தாயகத்து உணவுகள், ஆடை ஆபரணங்கள் சொல்லி அனைத்துமே இங்கே வந்து வெகு சிறப்பாக எல்லாமே ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றது. இரண்டு மேடைகளிலுமே இன்று மாலை இசை நிகழ்ச்சியும் கூட இடம்பெற காத்திருக்கின்றது. தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த தமிழர் நாள் மாக்கம் வீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஸ்மா மற்றும் மெக்சிகோ வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக பாரம்பரிய நிகழ்வுகளோடு தற்போது ஆரம்பித்து இருக்கின்றது.
3: மாக்கம் வீதி மெக்னிக்கு சந்திப்புக்கு அருகில தான் அமைந்திருக்கின்றது இந்த தமிழர் திருநாள். நீங்க பாத்தீங்கன்னா ஆயத்தங்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நம்முடைய தாயகத்தை வந்து நினைவுபடுத்துகின்ற உணவு சாவடிகள் பல அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வணிக சாவடிகள், ஃபேன்சி கடைகள் என பல்வேறு வகையான சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொழுதுபோக்கிற்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரும் பொழுது இங்கே எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் ஒரு கலை கட்டி கொண்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், குடும்பத்தோட கண்டுகளிப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாலையில் வந்து தென்னிந்திய கலைஞர்கள் பலர் பங்கு பெறுகின்ற இசை நிகழ்ச்சி கூட இருக்கின்றது. உன்னிகிருஷ்ணன் மற்றும் நமது நாட்டின் மைந்தரான பாகீசனும் கூட பங்கு பெற இருக்கின்றார்கள். நீங்கள் வரலாம் நேரடியாக மார்க்கம் வீதியில் அமைந்திருக்கின்றது தமிழர் திருநாள்.
0: நேரம் நண்பர்கள் 12:54 நிமிடம். வீக்கெண்ட் எஃப்எம்மில் வானம் நிறைந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் நெருங்கி விட்டது. என்ன ராஜேஷ்,
1: ஆமா
0: கவலையா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா கவலையா இருக்கேன். ஆனா கவலைப்படாதீங்க,
0: கண்ணு வேர்க்குது உங்களுக்கு.
1: கண்ணு வேர்க்குது, கொஞ்சம் ஏசியான் நல்லா இருக்கும். 12:54 நிமிடம் ஆச்சு, அதனால முடிக்க போறோம். ஆனா அடுத்த வாரம் மறுபடியும் மாநாடு இருக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நிகழ்ச்சியை அடுத்தடுத்து தொகுத்து வழங்குறதுக்கு ஸ்டுடியோல அடுத்து சஞ்சயன் வந்து ரெடியா இருக்காரு.
0: நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா இஜே. நன்றி, நேர்களை வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: என்றென்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
4: 4167793323.
5: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: நீங்கள் அவளுடன் அமர்ந்து கொண்டிருக்கும்.
1: வணக்கம்.
2: ஒழுங்கா கண்டினியூ.
3: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
4: தாங்க முடியலையே.
3: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
1: சூப்பரா இருக்குங்க.
5: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் என்பே. மறுபுறம் ஈஸ்ட் FM-இல் சனிக்கிழமை 8 தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வருடம் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியோடு நேற்று அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்றும் வளமை போல் 8 கேள்விகளுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கணும். அந்த 8 கேள்விகளுக்கான விடைகளோடு நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அதுபடி கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறோம், விடைகளோடு இணைந்து கொள்ளலாம்னு சொல்லி கேட்குற பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே போலவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 8 நேயர்கள் இணைந்து கொண்டு கேள்வி இலக்கத்தை எங்களுக்கு சொல்வீர்கள். நாங்கள் கேள்வியை கேட்போம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி பாடலை வெற்றி கொள்ளலாம். வெற்றி பாட்டாக உங்களுக்கு நாங்கள் அந்த பாடலை ஒலிக்க விடவும் காத்திருக்கின்றோம். இணைந்திருக்கலாம் இஸ்டெஃபோடு. 2 மணி நேரம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8 நேயர்கள் இணைந்து கொள்கின்ற வாய்ப்பும் இன்றும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். 25 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. டொரண்டோ 35 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேலை 29 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வழி 18 டிகிரி செல்சியஸாகவும் உப்பிலை இருக்கும் என்ற எதிர்கூறல் தரப்பட்டிருக்கிறது. அதே போலவே நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக அமையப் போகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, 20 டிகிரி செல்சியஸ் அதி குறைந்த வெப்பநிலை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7, ஈஸ்ட் FM சம்பந்தமான தொடர்புகளுக்கு 416-824-1212, அதே போலவே ஈஸ்ட் FM 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM-இல் வெற்றி பாட்டு. நீங்கள் மணிந்து கொள்ளலாம் 416-554-4040 வாயிலாக.

0: ஒரு மணி 8 நிமிடம் ஸ்டெஃபம் போர்டு இணைந்திருக்கிறோம். வெற்றி பாட்டு வலித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி பாட்டு நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். 1 முதல் 8 வரை இலக்கங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வி என்னன்னு சொல்லி சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஃபார்மேட். இணைந்து கொள்ளலாம். 416-5544-0 வழியாக என்று சொல்லிக்கொண்டு யுவோஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை வந்து பொழுது கயல் மீன் பவுன் 399, சூட மீன் பவுன் 399, திருக்கை பவுன் 499, சீம் பிரீம் 899, ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99, கணவாய் பவுண்டு 7.99, ரால் பவுண்டு 4.99, போக் பவுன் 5.99, ஊர்கோழி 7.99, 3.99 $20, சிக்கன் பிரஸ் பவுன் 7.99, சிக்கன் ரம் ஸ்டிக் 3.99, பாபுக்கு சிக்கன் 4.99, மாற்றுச்சி 10.99, பாபுக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் ரெண்டாக ஸ்ரோன் கொடுவா காலை பாறை கும்பலாப்பாறை கிங்ஃபிஷ் சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மிரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கத்திரிக்காய் பவுன் 1.99, கிரீன் பீன்ஸ் பவுன் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் 3.99, கோவா 99, சென்ஸ் முருங்கைக்காய் 6.99, அதேபோல வெங்காயப்பூ 5.99, தக்காளி பழம் 1.49, கொலாட் லீக்ஸ் கட்டு 2.99, பெல் பேப்பர் பவுன் 2.99, ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன் சுருளைக்கிழங்கு 4.99, வண்டிக்காய் பவுன் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மரக்கறிகளை மொத்தமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பல் நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள். இந்த வாரம் குறிப்பாக 8 பவுன்ஸ் மட்டை அரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் சோனாமாசிரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன் பசுமை ரைஸ் 12.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோகனட் பவுடர் 3.49, டெட்லி டீ பாக்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள் சுவாய்ப்படங்கள் சுவாமி சிலைகள் சமலர் உபகரணங்கள் மட்பாண்டு சமையலர் உபகரணங்கள் பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சீர் இடம்பெறுகிறது. அன்னாசி பழம் 1.99, 3 பெறுகின்ற பொழுது $5, ப்ளூபெரி பேக்கெட் வந்து 3.99, பப்பா பழம் 1.99, ரெட் கிரேப்ஸ் 1.99, ஆப்பிள் பவுன்ஸ் 1.99, பியர்ஸ் 1.99 பெறுக்கலாம். ஆர்பி சவக்காட பேக் 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, பெரிய ஆரஞ்ச் பவுன் 99 சென்ட்ஸ் இன்னும் ஆரஞ்ச் 1.99, பப்பா பழம் முழு சாப்பிடுகின்ற பொழுது 1.49, பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரம்பட்டான் 3.99 பாக்ஸ் ஆகும் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸை விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் ஸ்லோன் கப்பல் வாழைப்பழம் செவ்வல் நீர் என்று சொல்லி அத்தனைமே நேரடி அவர்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கோடன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to EastFM.ca.
5: 1:16 நிமிடம் EastFM இணைந்திருக்கிறோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் ட்ரோண்டமின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. ஏடி ஃபின்ஸ்டின் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் ட்ரோண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். 1:17 நிமிடம் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் குமார், வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா,
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்கள்?
5: நல்ல சோமா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த இலக்கம் வேணும்?
6: 8
5: எடுக்க போறீங்க. சரி, உங்களுக்காக வருகிறது கேள்வி. உலகளவில் அதிக நாடுகளில் விளையாடப்படும் விளையாட்டு எது? உலகளவில் அதிக நாடுகளில் விளையாடப்படும் விளையாட்டு எது? என்ன கேள்விடா கேட்டு போட்டாங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் கேட்ட அதிக நாடுகளில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி கெஸ் பண்ணீங்க?
6: ஒரு ஒரு விளையாட்டு ஒரு ஒரு நாடுகள்லாம் இருக்கும். சொத்தரன் எல்லா நாட்டையும் கூடுதலாக விளையாடுவீங்க.
5: அதாவது உலகளவில் அதிகமான ரசிகர்களை கொண்ட விளையாட்டுனதால அதிகமான நாடுகளில் விளையாடப்படும் அப்படின்னு கெஸ் பண்ணலாம். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, வெற்றி பெற்றுட்டீங்க. எந்த மாட்டு வெற்றி பாட்டை கேட்க போறீங்க? சார், சரி, உங்களுக்கு அவர் பாடல் நன்றி. இணைந்து கொண்டமைக்கு 1:18 நிமிடம் நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு மீதம் இருக்கின்ற கேள்விகளையும் என்னென்று அறிந்து கொண்டு பாடல்களை உங்கள் வசப்படுத்தலாம். அதை கலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040 உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: ஒரு மணி 21 எஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் வெற்றி பாட்டில் இணைந்து கொண்டு வெற்றி பாட்டை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165444040 என்று சொல்லிக்கொண்டு ஆயிஷா சில்க் பக்கம் சென்று வரலாம்.
1: வெற்றிகரமாக ஆரம்பிக்கின்றோம். நிச்சயமாக ஆகஸ்ட் 6 தேதி தான் எங்களை அனிவர்சரி டேட். அதனை முன்னிட்டு தொடர்ந்து செப்டம்பர் 7 தேதி வரை எங்களை அனிவர்சரி சேல் வந்து தொடர்ந்து இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு மிக மிக அதிபுத்தமாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், என்னுடைய ஸ்டாப் ரோட் நகரிலேயே 15,000 புதிய, அதாவது 15,000 சதுர அடி வரைக்கும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான காட்சியறை, பெருந்தொகையான புதிய வரவுகள் அனுமதியை முன்னிட்டு வந்திருந்தன. அவற்றை அனைத்தினையும் நீங்க இப்ப இந்த செயலில் தொடர்ந்து 30% இருந்து 40% தள்ளுபடி விலையில் நீங்க அனைத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய சாரியல், காஞ்சிபுரம் சாரி, சல்வார், பிரைடல் லாங்கா, டிசைனர் லெஹங்கா எல்லாமே நீங்க வந்து 40% ஆஃப்ல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து செப்டம்பர் 7 தேதி வரை உங்களுக்கு இந்த 40% ஆஃப் இருக்கும். எங்களுடைய அனிவர்சரி மந்த் என்னதை முன்னிட்டு உங்களுக்கு இந்த அறிவு சட்ட வலிவு தொடர்ந்து செப்டம்பர் 7 தேதி வரை, அதாவது லேபர் டே ஹொலிடே மட்டும் இருக்கும். பெருந்தொகையான புதிய வரவுகள் வந்து கொண்டும் இருக்கின்றன. வருகின்ற அனைத்தினையும் நீங்க மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சாரி, சல்வார், பிரைடல் லங்கா, டிசைனர் லங்காக்கள், மென்ஸ் சர்வாலி, மென்ஸ் குருதா, ஜுவல்லரி எல்லாமே 40% ஆஃப். அதை பார்க்கும்போது நீங்களுக்கு காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் வந்து $150 வந்து ஆரம்பமாகின்றது. ஃபேன்சி சாரீஸ் வந்து $50, கொட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து $30, செமி சில்க் சாரீஸ் எல்லாம் $60, ஆர்ட் சில்க் சாரி வந்து $20 வந்து ஆரம்பமாகின்றது. எங்களுடைய டென்சேலும் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 16 தேதி வரை தொடர்ந்து இருக்கும். அதிலும் வந்து பெருந்தொகையான ஐட்டம் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் புது புது ஐட்டங்கள் போட்டு அதில் நீங்கள் மிக மிக மலிவாக $10 சாரீஸ் எல்லாம் $10 வந்து ஆரம்பமாகின்றது. சல்வார் எல்லாம் வந்து $20 வந்து ஆரம்பமாகிறது. கிட் சல்வார் எல்லாம் $20, பெரிய சல்வார் எல்லாம் வந்து $30, $40, $50 அடிப்படையில் வந்து அங்கே இருக்கின்றது. அதே மாதிரி லங்கா எல்லாம் வந்து நீங்க அங்க வந்து 30, 40, 50 அடிப்படையில பெரிய லகங்கா எடுக்கலாம், சின்னாக்களுடைய லகங்கா எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, குர்தி டாப்ஸ் எல்லாம் வந்து $10, ஹவுஸ் கோட் எல்லாம் வந்து $10, லெகின்ஸ் வந்து 2/15, சாரி ஸ்கர்ட் வந்து 2/15 என்ற அடிப்படையிலும் பெருந்தொகையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, மென்ஸ் சாரம் வந்து 3/4 இருக்கின்றது, 2/15 இருக்கின்றது. டி ஷர்ட் வந்து 3/15, 2/10 கிளம்பி இருக்கிறது. குரக்கடல் டி ஷர்ட் வந்து $18, பாக்ஸ் ஷர்ட் வந்து $14, செக் ஷர்ட் வந்து $15, சோஷியல் ஷர்ட் எல்லாம் வந்து $12, பிரிண்டட் ஷர்ட் எல்லாம் வந்து $15. இது பெருந்தொகையாக உங்களுக்கு தொடர்ந்து ஆகஸ்ட் 16 தேதி வரை எங்களுடைய டென்சேலும் இருக்கின்றது. அதில் வந்து மிக்சி வகையிலும் இருக்கின்றன. எக்கோ பிளஸ் வந்து $180, ஸ்டீல் வந்து உங்களுக்கு அதாவது பிரித்தி ஸ்டீல் வந்து $190, பிரித்தி எக்கோ பிளஸ் வந்து $150, சிமித் வந்து $190, விடியம் வந்து $140, வெட் கிரைண்டர் வந்து $275, ரொட்டி மேக்கர் வந்து உங்களுக்கு $60 இருக்கும், கோகனட் ஸ்க்ரப்பர் வந்து உங்களுக்கு $90 இருக்கும். தொடர்ந்து இந்த ஸ்டீலில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருக்கும். அப்பச்சட்டி எல்லாம் வந்து $20, ரைஸ் குக்கர் வந்து $30 இருக்கும். பெருந்தொகையான ஐட்டம் உங்களுக்கு தொடர்ந்து எங்கள் டென்ட் சேலும் வந்து நீங்க பெருந்தொகையாக மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். நன்றி
2: நன்றி. ஆமாம், நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கிறது மோனி சார் என் வந்து பிறகே ஐஷா சில்க். நீங்கள் அழைக்கலாம் 416-298-6116.

0: குமாரனுடைய வெற்றி பாடலாக ஒலித்தது பாறை திரைப்பட பாடல். நேரம் 1:29 நிமிடம். செலசி பர்னிச்சரின் சம சேல் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபான் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட் $98 முதல், 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மேக்னிகல் சந்திப்பு, 416-731-7044.
1: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca. East FM, தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் வாகன எரிபொருட்களில் மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி முதலாம் தேதி வரையாவது நீடிக்க வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் கனடிய பிரதமர் மார்க் கார்னியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த எரிபொருள் வரிகளை நிரந்தரமாக அகற்றுவதை கவனத்தில் எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தொகுதி மறுவரையறை தொடர்பிலான தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகியன இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. இலங்கையில் சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட இரண்டு தமிழ் அரசியல் கைதிகள் உண்மையில் சிறையிலேயே உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு ரெண்டு மூணு நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஒரு மணி 38 நிமிடம் எஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். வெற்றி பாட்டில் நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு அழைத்து இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். 1 முதல் 7 இலக்கங்கள் எங்களிடம் மீதம் இருக்கின்றன. எனவே அந்த இலக்கத்தில் ஒன்றை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி பாடலை வெற்றி கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே அழைத்து இணைந்து கொள்ளலாம். 416-554-4040 வழியாக என்று சொல்லிக்கொண்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலிவு விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக வெளியே டென் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான டென்ஸ்பீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்னாசு பழம் 1.99 பெறுகின்ற பொழுது $5. ப்ளூபெரி பேக்கெட் 3.99. பப்பா பழம் 1.99. ரெட் கிரேப்ஸ் 1.99 பவுன்ஸ் ஆக பெருக்கலாம். ஆப்பிள் பவுன் 1.99. பியர்ஸ் பவுன் 1.99. 6 பீஸ் அடங்கிய அவகாடோ பேக் 3.99. கொய்யா பழ பாக்ஸ் வந்து 3.99. பெரிய ஓரஞ்சு பவுன் 1.99 சின்ன ஓரஞ்சு 1.99. அதுவே பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49. பச்சை இளநீர் 3.99. 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து 30 ரூபாய் பெற்றுக்கலாம். ரம்புடான் 3.99 பாக்ஸ் ஆம் பெற்றுக்கொள்ள முடியும். மல்லிகா மாம்பழ பாக்ஸ் சிலோன் கப்பல் வாழைப்பழம் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பவுன் 1.99. கிரீன் பீன்ஸ் பவுன் 1.99. 10 தேசிக்காய் 1.99. பாவக்காய் பவுன் 2.99. மரவள்ளி கிழங்கு 1.99. பச்சை மிளகாய் 3.99. கோவா 99 சென்ட்ஸ். முருங்கைக்காய் பவுன் 6.99. வெங்காயப்பூ பவுன் 5.99. தக்காளி பழம் 1.49. கொலாட்லி கட்டி 2.99. பெல் பேப்பர் 2.99. ஜிஞ்சர் பவுன் 2.99. ராசவள்ளி கிழங்கு 3.99. 10 பவுன் சுருளைக்கிழங்கு 4.99. வெண்டிக்காய் பவுன் 3.99. நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேவரை குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன் பவுன் 3.99. சூட மீன் பவுன் 3.99. திருக்கை பவுன் 4.99. சீம்பிரீம் பவுன் 8.99. ஃப்ரெஷ் லோன் நண்டு 10.99. கணவாய் பவுண்டு 7.99. ரால் பவுன் 4.99. போக் பவுன் 5.99. ஊர்கோழி 7.99. மூன்றை பெறுகின்ற பொழுது 27 ரூபாய்க்கு பெற்றுக்கலாம். சிக்கன் பிரஸ் பவுன் 7.99. சிக்கன் ட்ரம் ஸ்டேக் பவுன் 3.99. பாபிக்கு சிக்கன் பவுண்டு பாபிக்கு சிக்கன் லெக் வந்து பவுன் 4.99. ஆற்றாச்சி 10.99. நீங்கள் பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகையிலும் மரணம் செய்து தருகின்றார்கள். சில உன்கொடுவா காலை கும்பலா பாதை கிங்ஃபிஷன் சொல்லி அத்தனை ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கலாம். இப்பொழுது 8 பவுன்ஸ் மட்டா அரிசி 9.99. 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99. 8 பவுன்ஸ் முள் உளுந்து 9.99. 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99. 5 டெல்மிசோயா 3.99. 3 சமபோசா 4.99. 10 பவுன் பசுமரை 12.99. 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99. 750 மீறி நிலனை 7.99. 900 கிராம் மிளகாத்தூள் 11.99. 3 டின்ஃபிஷ் 4.99. 300 கிராம் கோகனமிக் பவுடர் 3.49. டெட்லி டீ பாக்ஸ் 14.99. நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் சமையலர் உபகரணங்கள் மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள் பூமரக் கன்றுகள் மரக்கறி கன்றுகள் என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் ஃபின்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: புத்தமுதி பாடல் ஜிடி நாயுடு திரைப்படத்துக்காக ஒலித்த பாடல் அது 1:45 நிமிடம் வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இஷ்டஃபெமில் நீங்கள் உங்களோடு இணைந்து பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை சொல்வோம், 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி பாடலை வெற்றி கொள்ளலாம். 4164544040 வழியாக எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆயிஷாஸில் தருகின்ற தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
1: ஸ்காப்ரோ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் உங்களை வரவேற்கின்றது. ஆயிஷா சுல்க் இப்போது 4வது அனிவர்சரி மெகா சேல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 7 வரை இந்த மெகா சேல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து பொருட்களையும் நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ள முடியும். சாரி, சல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென்னுக்கான ஷர்வானி, மென்னுக்கான குர்தா, ஜுவல்லரி என்று அனைத்தையும் நீங்கள் அப் டு 40% ஆஃபில் பெற்றுக் கொள்ள முடியும். 10 sale கூட இப்போது August 16 வரை நீடித்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டம்ஸ் மிக மிக மலிவு விலையில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $10, சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹெங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப்ஸ் $10, ஹவுஸ் கோட்ஸ் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரீஸ் கட் $2 for $15, டிஷர்ட் $3 for $15, $2 for $15க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது தவிர சமையலறை பாத்திரங்கள், சுவாமி படங்கள், கிஃப்ட் ஐட்டங்கள் என்று அனைத்தையும் நீங்கள் September 7 வரை அப் டு 40% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம்.
2: அதே போன்று நீங்கள் மிக்சி வகையில் சொல்லி பார்க்கையிலே ஈகோ பிளஸ் வந்து 150 gram, ஸ்டீல் 190, ஸ்வீட் 190, மீடியம் 3 pieces வந்து 140, 5 pieces வந்து 275 இருக்கும். பிரீமியம் 5 pieces வந்து 190, 2 liter பிரீமியம் வெட் கிரைண்டர் வந்து 275க்கு பெற்றுக்கொள்ளலாம். மில்க் பாய்லர் $12 இருக்கும். அப்பச்சட்டி வந்து பெரிய அளவில் $20 இருக்கும். ஹாட் பாட் வந்து பிக் வந்து $20 இருக்கும். ப்ரெஷர் குக்கர்

0: செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்முனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பெறுமதியான சாரியும், இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரியும், மூன்றாம் பரிசாக $250 பெறுமதியான சாரியும் வழங்கப்பட இருக்கின்றது.
1: அதே போன்று சுவாமி சிலைகள் எல்லாம் 30% ஆஃபிலும், குக்வேர் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட 30% ஆஃபில் இருக்கின்றன. பிராஸ் நிறைகுடம் செட் வந்து பெரியது 160க்கும், சிறியது வந்து 140க்கும் பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் காலை 10:30 இருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். ஆயிஷா சில்க் மார்னிங் சைட் அண்ட் பிங்க் சந்திப்புக்கு அருகே 416-298-6116.
2: ஒரு மணி 48 நிமிடம் வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கூடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.

0: 1:53 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். மிஸ்டர் ஃபெமில், நீங்களும் இணைந்து வெற்றி பாட்டில் இணைந்து கொள்ளலாம். வெற்றி பாட்டில் பாடலை வெற்றி கொள்ளலாம். 4165444040 வழியாக அழைத்து இணைந்து கொண்டு இப்பொழுது நாங்கள் தமிழ் ஃபெஸ்டில் இருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: மாக்கம் வீதியில் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழர் நாள், தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் வெகு சிறப்பாக ஆரம்பித்து இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை இடம்பெற இருக்கும் வெகு விமர்சையான இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகையில் இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் பற்றிய அனைத்து விவரங்கள், இந்த பாரம்பரியமாக இருக்கலாம், பண்பாடு அனைத்தையும் சார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அதையும் தாண்டி உணவு சாவடி, வணிக சாவடிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நீங்கள் இங்க வந்து பார்க்க போது தெரியும். இங்கே வேணும்னு பாத்தீங்கன்னா மாக்கம் வீதியில் மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையேதான் இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டு மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு மேடைகளும் இன்று மாலை இசை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. தென்னிந்திய பாடகர் உன்னிகிருஷ்ணன், ஹர்ஷவர்தன் உள்ளடங்களாக நம்மளோட கலைஞர்களுடன் சேர்ந்து இடம்பெற இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சி. வெகு விமர்சையாக ஆரம்பித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தமிழர் நாள் விழாவை நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும் போது தெரியும். எங்கே வரணும்னு பாத்தீங்கன்னா மக்கள் வீதியில் சாஸ்திரோ அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கிடையேதான் இந்த தமிழர் நாள் விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம் தமிழர்களை ஒன்றாக இணைக்கின்ற தமிழர் நாள் மார்க்கம் வீதியில் மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர் நாள் நிகழ்வில் வணிக சாவடிகள், உணவு சாவடிகள் என பல வகையான சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும் பொழுது வெயிலுக்கு இதமான ஐஸ்கிரீம், இளநீர், ஜூஸ் என பல வகையான உணவுகளை நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரு மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் ஒன்றில் காலையிலேயே நமது பிள்ளைகளின் தமிழர் கலாச்சார நிகழ்வுகள் கூட ஆரம்பித்து விட்டது. மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரும்போது நமது தமிழ் கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுகின்ற பல காட்சிகளை கூட வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன, அதை கூட நீங்கள் காணக்கூடிய இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாலையில் நடைபெற இருக்கின்ற இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகள் கூட ஆரம்பித்து விட்டன. பிரபல தென்னிந்திய பாடகர் உன்னிகிருஷ்ணன், அனு ஆனந்த், ஹர்ஷா என பலரும் ஒத்திகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நமது தாயகத்து பாடகர்களான வாயிசன் குழுவினரும் கூட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக வரலாம் மாக்கம் ரோட்டில். தமிழர் நாள் அனுமதி முற்றிலும் இலவசம். இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கின்றது தமிழர் நாள். உங்கள் குடும்பத்துடன் வந்து அவரின் உணவை சுவைத்துக் கொண்டு இசையை ரசித்துக் கொண்டு தமிழர் கலாச்சாரத்தை ரசிக்கும் பொழுதாக இருக்கின்றது. நேரடியாக வரலாம் மாக்கம் ரோட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள்.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
9: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
10: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும்.
3: தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074-8074.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: 2:03 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம் மிஸ்டர் ஃபெமில். டொரண்டோ 27°C இருக்கிறது, 37°C உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே பிற்பகல் வேலை என்பது 23°C ஆக இருக்கும் என்று எதிர்பூரல் தெரிவிக்கின்றது. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக அமையும் என்றும், 27°C அதிகூடிய வெப்பநிலை, 20°C அதி குறைந்த வெப்பநிலை என்றும் எதிர்பூரல் தெரிவிக்கின்றது. அதே போலவே ஜிடிஐ பெரும்பாலத்தை பொறுத்தவரையிலே எரிபொருள் விலை நாளையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம், தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, எங்கிருந்தாலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலமாகவும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப் மூலமாகவும் எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வெற்றி பாட்டில் நீங்கள் இணைந்து பாடலை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165544040 என்று சொல்லிக்கொண்டு, நியூ மோஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓசன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக வெளியே ட்ரெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு ட்ரெண்ட் சீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அன்னாசி பழம் 1.99, $5, ப்ளூபெரி பேக்கெட் 3.99, பப்பா பழம் பவுன் 1.99, ரெட் கிரேப்ஸ் பவுன் 1.99, ஆப்பிள் பவுன் 1.99, பியர்ஸ் பவுன் 1.99, ஆர்பி சவக்காட பேக் 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 3.99, பெரிய ஆரஞ்சு பவுன் 99 cents, சின்ன ஆரஞ்சு பவுன் 1.99, பப்பா பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49, பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கு பாக்ஸ் வந்து $30, ரமடான் 3.99 பக்ஸாம் பெற்றுக்கொள்ளலாம், மல்லிகா மாம்பழ பக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இஸ்ரோன் கப்பல் வாழைப்பழம் என்று சொல்லி ஏராளமான தாயகத்து பழங்கள் எல்லாம் இங்கே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு விஷேட விற்பனை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் பாவன் 1.99, கிரீன் பீன்ஸ் 1.99, பத்த தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99, மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் 3.99, கோவா 99 cents, முருங்கைக்காய் 6.99, வெங்காயப்பூ 5.99, தக்காளி பழம் 1.49, கொல்லால் லீஃப் கட்டு 2.99, பெல் பேப்பர் 2.99, ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, வெண்டிக்காய் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக நீங்கள் மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 8 pounds மட்டும் அரிசி 9.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 8 pounds முழு உளுந்து 9.99, 8 pounds சோனா மசூரி அரிசி 9.99, 5 டல்மை சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் பண்ணி 2.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 300 கிராம் மேகி 300 கிராம் மில்க் கோகனட் மில்க் பவுடர் 3.49, டெட்லி டீ பாக்ஸ் வந்து 14.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகள் என்று சொல்லி எத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன் பவுன் 3.99, சூட மீன் 3.99, திருக்கை 4.99, சீம்பிரியும் 8.99, ஃப்ரெஷ் ரோன் நண்டு 10.99, கணவாய் பவுன் 7.99, பால் பவுன் 4.99, போக் 5.99, உட்கோழி 7.99, 3 பெறுகின்ற பொழுது $21, சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, பாபிக்கு சிக்கன் 4.99, பாபிக்கு சிக்கன் லெக் வந்து 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். ஆட்ரஜி 10.99 நீங்கள்
2: வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து நேரம் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தேவகுமார்.
4: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கின்றோம். என்னென்ன நம்பர் இருக்குது?
2: 1-7 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எது வேண்டும்? உங்களுக்கான கேள்வி, இசை கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படும் வாத்தியம் எது? இசை கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படும் வாத்தியம் எது? திருத்தலாம், இல்லை, தவறான பதில். இசைக்கருவிகளின் அரசன் என்று அழைக்கப்படுகின்ற வாத்தியம் வயலின். வயலின் தான் இசைக்கருவிகளின் அரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கின்றார்கள். நன்றி, இணைந்து கொண்டு வைக்க.
4: நன்றி.
2: சரி, நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 1 to 5 வரை இலக்கம் இருக்கின்றது, அதே போல 7 இருக்கின்றது. 1, 2, 3, 4, 5, 7 இணைந்து கொள்ளலாம். 4, 1, 6, 5, 5, 4, 4, 0, 4, 0 வழியாக.

0: 2:10 வெற்றி பாட்டு கடுகொண்டிருக்கின்றோம். எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட், பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், டேபிள், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவையும் உள்ளன. 80 ஃபின்ச்லின் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். 2:11 எங்களுடன் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் ஷான்.
1: வணக்கம் சஞ்சய், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கம், பக்கியா இருக்கான்.
0: சோமா இருக்கிற பக்கியா இருக்கு. சரி, அது ஒண்ணுமே செய்யல, அது கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும் ஷான். சரி, எங்களிடம் 1, 2, 3, 4, 5, 7 எந்த இலக்கம் உங்களுக்கு வேணும்?
1: இலக்கம் 7
0: ரெடியா? பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் பறவை எது? பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் பறவை எது? என்ன காரணம்? ஏதும் படிச்சிருக்கிறீங்களா அல்லது அறிஞ்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்க. சரி சரி, அடுத்த கேள்வியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். சரி, நாங்க வெற்றி பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாட்டு கேப்போம்?
1: யாரது?
0: சரி, யாரது என்ற கேள்விக்கு பதில் கொஞ்ச நேரத்தில் வரும். நன்றி, இணைந்து கொண்டு வைக்க.
1: நன்றி.
0: 2:12 நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களிடம் இருக்கின்ற இலக்கங்கள் 1, 2, 3, 4, 5 இணைந்து கொள்ளலாம். 4, 1, 6, 5, 5, 4, 4, 0, 4, 0 வழியாக

0: 102.7 கேட்டாலே
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamsi 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca.

0: 2:24 ஒலித்த பாடல் ஷான் வெற்றி பெற்று அவர் கேட்ட வெற்றி பாடலாக ஒலித்திருந்தது. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும். தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவரிட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆவடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 2:25 வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து வெற்றி பாட்டில் வெற்றி பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்கலாம் 416-554-4040 வழியாக என்று சொல்லிக்கொண்டு ஆயிஷா சில்க் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார், என் பேர் சந்தீப் கர்கேஸ். காவிரவிலே ஒரு 15,000 சதுர அடி பரப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையோடு ஆயிஷா சில்க் தங்களுடைய 4வது அனிவர்சரியை நிறைவு செய்து கொண்டு வெற்றிகரமாக 5வது ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த வழியிலே தன்னுடைய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு. அதே போன்று அந்த அனிவர்சரிக்காக இப்போது September 7 வரை தங்களுடைய அந்த ஸ்பெஷல் சேல், மெகா சேலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 30-40% விலைக்கழிவில் அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக சாரீஸ், ஷால்வாஸ், பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென் ஷெர்வானி, மென் குர்தா, ஜுவல்லரிஸ் சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம். வழியை டென்ட் அமைக்கப்பட்டு அந்த டென்ட் சேல் August 16 வரை இருக்க போகின்றது. காஞ்சிபுரம் சாரி எல்லாம் பியூர் காஞ்சிபுரம் சாரி $150 ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் $50 காட்டன் சாரீஸ் எல்லாம் $30 செமி சில்க் சாரீஸ் $60 ஆர்ட் சில்க் சாரீஸ் $20 பெற்றுக் கொள்ளலாம்.
2: நீங்கள் $30 பெற்றுக் கொள்ளலாம். ரோட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்கிரைப்பர் $85, இடியப்ப மிஷின் $85, கரம்போட்டினை $40-$50 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிரீத்தி மிக்சி எக்கோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, மிட் $190, மீடியம் 3 pieces $140, 5 pieces in a $275 க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பிரீமியம் 5 pieces in a $190 க்கு, 2 liter பிரீமியம் வெட் கிரைண்டர் இணை $275 க்கும் பெற்றுக் கொள்ளலாம். இடியப்பூரில் இருக்கின்றது $25 இருந்து ஆரம்பிக்கின்றது, அதை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிஃப்டும் காத்திருக்கின்றது. இதை விட $1,000 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களின் பெயர்கள் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பெறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரி, மூன்றாம் பரிசாக $250 பெறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது.
1: இந்த சமர் வந்தாலே வந்து ஏராளமான விழாக்கள் உங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த விழாக்களுக்கு தேவையான உடைகள், அதே போன்ற ஆபரணங்கள் அல்லது வந்து அன்பளிப்பு பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்ற டென்ட்லே வந்து பெண்களுக்கான குர்த்தி டாப் எல்லாம் $10, ஹவுஸ் போட் $10, அதே வழியில் ஆண்களுக்கான சரம் 3-4-10, 2-4-15 என்று சொல்லி வெவ்வேறு தெரிவுகள். டிஷர்ட்ஸ் வந்து 3-4-15, 2-4-15, 10 என்று சொல்லி எல்லாம் இருக்கின்றது. கிரொக்கடைல் டிஷர்ட்ஸ் வந்து $18, பாக்ஸ் ஷர்ட்ஸ் $14, செக் ஷர்ட்ஸ் மற்றும் பிரிண்டட் ஷர்ட்ஸ் வந்து $15 பெற்றுக் கொள்ளலாம்.
2: மில்க் பாய்லர் இணை $12, அப்பச்சட்டி பெரிய அளவிலானதை $20 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஹாட்பாட்ஸ் இருக்கின்றது, பெரிய அளவிலான ஹாட்பாட்ஸ் வந்து $20 இருந்து ஆரம்பிக்கின்றது. ப்ரெஷர் குக்கர் 3 liter, 5 liter, 7 liter, 11 liters என்று இருக்கின்றது. வெவ்வேறு அளவுகளில் 3 liter ப்ரெஷர் குக்கர்னு நீங்கள் $40 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்தையும் பெற்றுக்கொள்ள ஆயிஷா சில்க் இந்த மாபெரும் வலியுறுத்தனை September 7 வரை தொடர இருக்கின்றது. தொலைபேசி இலக்கம் 416-298-6116.

திசையெங்கும் கேட்கும் இசை East FM. தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடனான கனடிய அரசின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தமது உற்பத்திகள் சார்ந்த எந்தவித விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமளிக்க கூடாதென கனடிய பாட்பொருள் உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் உணவு இறையாண்மை விற்பனைக்கு இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நிராகரித்திருந்த திமுக அக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கட்சித் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தை திசை திருப்பவே இக்கூட்டம் நடத்தப்பட்டதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களுக்கு துஷ்பிரயோக நோக்கங்களை கொண்ட நபர்களின் தூண்டுதல்களே காரணமென நீதியமைச்சர் ஹர்ஷன நாணேகர தெரிவித்துள்ளார். அவ்வாறான தூண்டுதல்களுக்கு பலியாக வேண்டாம் என அவர் கைதிகளை வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 2:35 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. செலிசி பர்னிச்சரின் சம சேல் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினட் அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட் $98 முதல், 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி. டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள் செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மேக்னிக்கல், 416-731-7044. இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை குறிப்பாக நீங்க வெளியே வருகின்ற பொழுது டென் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாசி பழம் 1.99, 3 பேருகின்ற பொழுது 5 டாலர், புளூபெரி 3.99, பப்பா பழம் 1.99, ரெட் கிரேப்ஸ் 1.99, ஆப்பிள் பவுன் 1.99, பியர்ஸ் 1.99, 6 பீஸ் அடங்கிய அவக்காடோ பேக் 3.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 3.99, பெரிய ஆரஞ்சு பவுன் 99 சென்ட்ஸுக்கு பெருக்கலாம், சின்ன ஆரஞ்சு பவுன் 1.99, அதுபோல பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். பச்சை இளநீர் 3.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30 நீங்க பெற்றுக்கலாம். ரம்பட்டான் 3.99 பாக்ஸ் ஆகும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மல்லிகா மாம்பழ பாக்ஸ், மஞ்சள் மாம்பழ பாக்ஸ், அவ்வளவு நீரை பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன் கப்பல் வாழைப்படுத்தி கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். ஒளிய டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டுக்கான ஒரு டெண்டில் ஒரு சீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பசுமையான மரக்கறையில பெற்றுக்கொள்ளலாம். கத்தரிக்காய் 1.99, கிரீன் பீன்ஸ் 1.99, 10 தேசிக்காய் 1.99, பாவக்காய் 2.99 பெற்றுக்கொள்ளலாம். மரவள்ளி கிழங்கு 1.99, பச்சை மிளகாய் 3.99, கோவா 99 சென்ட்ஸ், முருங்கைக்காய் 6.99, வெங்காயப்பூ 5.99, தக்காளி பழம் 1.49, கொலால் லீக்ஸ் கட்டை 2.99, அதே விலை ஜிஞ்சர் பவுன் 2.99, ராசவள்ளி கிழங்கு 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 10 பவுன் துருளைக்கிழங்கு 4.99, வெண்டைக்காய் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மொத்தமாக மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே விலை மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன் பவுன் 3.99, சூடை மீன் 3.99, திருக்கை 4.99, சீம் பிரீம் 8.99, ஃப்ரெஷ் சிலோன் நண்டு 10.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கணமாய் 7.99, ரால் 4.99, போக் 5.99 பெற்றுக்கொள்ள முடியும். உர்கோலி 7.99, 3 பேருகின்ற பொழுது $28 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் பிரஸ்ட் 7.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, பாவிக்கு சிக்கன் லெக் வந்து 4.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆற்றாட்சி 10.99, பாவிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணம் செய்திருந்தார்கள். இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்கள் சிலோன் கொடுவா காலை பாறை கும்பலா பாறை கிங்ஃபிஷ் சொல்லி அத்தனை மீன் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை நீங்கள் 8 பவுன்ஸ் மட்டா அரிசி 9.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 9.99, 8 பவுன்ஸ் சோனா மசூரி அரிசி 9.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 சமபோசா 4.99, 10 பவுன்ஸ் பசுமை ரைஸ் பண்ணி 2.99, 7 பவுன்ஸ் கரும்பு சீனி 9.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 900 கிராம் மிளகாத்தூள் 11.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 100 கிராம் கோக்கனமிக் பவுடர் 3.49, 10 லிட்டி பாக்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகள் சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.

0: இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடமே ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் 3 மணி வரை இணைந்து கொள்ளலாம். 4165544040 வழியாக. இப்பொழுது நாங்கள் ஐஷியாசில் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: காப்பு நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்ட காட்சியறையுடன் உங்களை வரவேற்கின்றது ஐஷா சல்க். 4வது அனிவர்சரி மெகா சேலை செப்டம்பர் 7 தேதி வரை தொடர இருக்கின்றார்கள். அனைத்தையுமே நீங்கள் 30-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்கா, டிசைனர் லெஹங்கா, மென்ஸுக்கான ஷர்வானி, மென்ஸுக்கான குர்தா, ஜுவல்லரி ஐட்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் அப் டு 40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். மிக பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு பெருந்தொகையான ஐட்டங்கள் கூட மிக மிக மலிவில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த டென்ட் சேல் August 16 தேதி வரை தொடர இருக்கின்றது. சாரிகள் எல்லாம் $10 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சல்வார் ஸ்டார்டிங் ஃப்ரம் $30, லெஹங்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் $50, குர்த்தி டாப்ஸ் $10, ஹவுஸ் கோட்ஸ் $10, லெகிங்ஸ் $2 for $15, சாரி ஸ்கர்ட்ஸ் $2 for $15 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சமையலறை பாத்திரங்கள், ஆடை தெரிவுகள், ஜுவல்லரி ஐட்டங்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், கிஃப்ட் ஐட்டங்கள் என்று அனைத்தையுமே நீங்கள் அப் டு 40% ஆஃபில் ஆயிஷா சர்க்கிள் பெற்றுக் கொள்ளலாம் September 7 வரை.
2: அதே போன்று நீங்கள் மிக்சி வகையிலன்னு சொல்லி பார்க்கையில் பிரீத்தி ஈகோ பிளஸ் வந்து 150, ஸ்டீல் 190, ஸ்மீட் வந்து 190, விடியம் 3 பீசஸ் வந்து 140, 5 பீசஸ் வந்து 275 இருக்கும். ப்ரீமியம் 5 பீசஸ் 190. அதே போன்று 2 லிட்டர் ப்ரீமியம் வெட் கிரைண்டர் 275 பெற்றுக்கொள்ளலாம். மில்க் பாய்லர் $12, அதே போன்று அப்பர் சட்டி பெரியது $20 இருக்கும். ஹாட்பாட் பெரியது $20, அதே போன்று ப்ரெஷர் குக்கர் $3, $40, 5 லிட்டர், 7 லிட்டர், 11 லிட்டர் ரெண்டெல்லாம் இருக்கின்றன. ரைஸ் குக்கரும் $30 இருக்கு இருக்கின்றது. அதே போன்று ரொட்டி மேக்கர் $55, கோகனட் ஸ்க்ரேப்பர் $85, இடியப்ப மெஷின் வந்து $85 இருக்கும். இடியப்ப உரல் பிராஸ் சில்வர் போன்றவை $25, ஜூஸ் மேக்கர் $20, அதே போன்ற கேரம்போர்ட் சிறியது வந்து $40, பெரியது வந்து $50 பெற்றுக்கொள்ளலாம்.
1: $200 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கிஃப்ட் ஐட்டங்கள் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக $1,000 பொறுமதியான சாரி, செகண்ட் ப்ரைஸாக $500 பொறுமதியான சாரி, தேர்ட் ப்ரைஸாக $250 சொல்லுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரலாம் ஐஷா சில்க்கு. இந்த அனிவர்சரி மெகா சேல் September 7 வரை தொடர இருக்கின்றது. டென் சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது.
2: பிராஸ் விவேகம் பெரியது வந்து 160, ஸ்மால் வந்து 140 பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று லெஹெங்காஸ் எல்லாம் 50-60 என்று சொல்லி இருக்கின்றது. கிட் ஷல்வா 10-20, லெஹெங்காஸ் வந்து கிட்ஸுக்கான 10-20க்கெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டென் சேலில் சாரீஸ் எல்லாம் $10 இருந்து ஆரம்பிக்கின்றன. இது ஐஷா சில்க் காலை 10:30 இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருப்பார்கள். 4162986116.

0: 2:50 வெற்றி பாட்டு கடுகு மிஸ்டர் ஃபெமேல். இந்த நேரத்தில் தமிழர் நாள் விழா பற்றிய மேலதிகமான தகவல்களை அங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: மாக்கம் மீறிய கோலாகலமாக ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். நம் தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் பல விடயங்களை உள்ளடக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தமிழர் நாளிற்கு நீங்கள் நேரடியாக வரும்பொழுது உணவுச்சாவடிகள், இதில் பல வகையான தாயகத்து உணவுகள், மேலும் வெயிலுக்கு இதமான இளநீர், ஜூஸ், ஐஸ்கிரீம் என பல வகையான உணவுகளை நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் வணிக சாவடிகள் என்று பார்க்கும் பொழுது ஆடிகளுக்கான சாவடிகள், அணிகலன்கள், ஆபரண கடைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களுக்கான கடைகள், இதையும் தாண்டி நமது தமிழர்களுக்கு தேவை அறிந்து மேலும் பல வணிக சாவடிகள் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அவர்கள் நமது தமிழை பற்றியும் தமிழ் உணவுகளை சுவைக்கும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். மாக்கமன் மெக்னிக்கல் சந்திப்புக்கு அருகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். மிக கோலாகலமான திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: அதன் குறிப்பாக தற்பொழுது இங்கே தமிழர் பண்பாடு மற்றும் தமிழர் விழுமியங்களை சார்ந்த நிகழ்வுகள், நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் அழகாக இந்த நாடகங்களில் பங்கேற்றுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழர் பண்பாடு, பாரம்பரியம், வரலாறு, பொருந்தியம் போன்ற விடயங்களின் காட்சிப்படுத்தலும் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான ஒரு நாள், தமிழர் நாள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மாக்கம் வீதியில் பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னிக்கல் அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கோலாகலமாக தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளோடு ஆரம்பித்த இந்த நிகழ்வு தற்பொழுதும் விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை வேளையில் தென்னிந்திய பாடகர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹர்ஷவர்தன் உட்பட ஏனைய பாடகர்கள், நம் நாட்டு கலைஞர்கள் சேர்ந்து நடாத்தும் இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மடப்படியில் வாகிசன் நடத்தும் இசை நிகழ்ச்சியும் கூட இன்று மாலை வேளையில் உங்களுக்காக இருக்கிறது. எனவே நேரடியாக வந்து பாருங்கள், தமிழர்களுக்கான ஒரு நிகழ்வு தமிழர் நாள் மாக்கம் வீதியில் பாஸ்மோ அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
0: 2:53 இதோடு நாங்கள் வெற்றி பாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் இணைந்து சிறப்பித்த வெற்றி பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற வாரம் இதேபோல் 8 கேள்விகள் உங்களுக்காக வரும். நீங்கள் இணைந்து கொண்டு கேள்விகளை அறிந்து கொண்டு பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒலிக்கிற பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் 60 கருவியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இணைந்திருக்கிற ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடு.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
5: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று
7: போட
8: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும், அறிவது கரவே
9: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
8: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள், கலகலப்பான 2 மணி நேரம்.
10: நான் எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடசுருள பாத்துடா எங்க அப்பா.
8: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
11: 3 மணி 2 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். வாரம் ஒரு விடயம் உங்களுக்காக வரும். அதை பற்றிய பலவிதமான சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக அந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்து கொள்ளப்படும். அதே போலவே இனிமையான பாடல்களும் வரும். அதெல்லாம் வளமை. அதே போலவே இன்றும் வர காத்திருக்கின்றது. அதற்கு முன்னதாக 28°C ட்ரோண்டோ இருக்கிறது, 38°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு விலை 19°C இருக்கும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 27°C அதிகூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 20°C என்றும் எதிர்பூரல் தெரிவிக்கின்றது. அதேபோல் ட்ரோண்டோ GTA பெருமாகத்தை பொறுத்தவரை எரிபொருள் விலையில் நாளை நாள் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மூலமாக கேட்கலாம். அதே போலவே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மூலமாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அதே போலவே ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் ஆப் மூலமாக நிகழ்ச்சியை துல்லிய ஒலித்தொழிவோடு கேட்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இல்லை இஸ்ட் எஃப்எம் தமிழ், அதே போலவே யூடியூபில் இஸ்ட் எஃப்எம் 102.7. 416-824-1212 என்பது எங்களுடைய அலுவலக தொடர்பு இலக்கம். அதே போலவே மின்னஞ்சல் இருக்கிறது இஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய விஷயத்துக்கு நாங்கள் வந்துடலாம். இன்றைய விஷயம் என்பது பலருக்கும் பிடித்த ஒரு விடயத்தை இன்றைய நாள் எடுத்து வந்திருக்கின்றோம். அது என்ன என்று பார்த்தால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லாத ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். நாங்கள் ஒரு மேற்கத்திய ரெஸ்டாரண்ட்லேருந்து அனைத்து ரெஸ்டாரண்ட் வழியையும் நாங்கள் உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவாக பார்க்கப்படுகின்ற அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பற்றிய வரலாறு, தயாரிப்பு, உலகப்புகழ், அதே போல சுவாரஸ்யமான தகவல்கள், ஆரோக்கியம் போன்ற விஷயம் எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றோம். முடிந்திருக்கலாம் இன்ஸ்டெஃபமோடு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பற்றி அலசி ஆராயப் போகின்றோம் இந்த 2 மணி நேரத்தில்.

0: 3:09 அறிவது கருவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் அபிமான அல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்போலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அன்ரு திசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரிஸ் அப்போலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தெருவிலன் வெளிப்பாக்க பெறுங்கள். ஒருவருடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். உருளைக்கிழங்கை நீளமான குச்சி வடிவிலே நறுக்கி எண்ணெயில இரண்டு முறை பொறித்து தயாரிக்கப்படும் ஒரு உணவு. இரண்டு முறை பொறிக்கிறேன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த இரண்டு முறையை பொறிக்கிறேன்றது சிலர் ஒரு தரத்திலே பொறிச்சு முடிச்சிருவாங்க, சில இரண்டு முறைகளிலே முறையாக, அது இரண்டு முறைகளை பொறிப்பது என்பதால் முறையாக பொறிப்பதுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. முக்கியமாக அந்த வெளிப்புறம் மொறுமொறுப்பாக இருக்க வேண்டும், உள்ளே மென்மையாக இருக்க வேண்டும், சூடாக பரிமாறப்படும். அதே போலவே வெவ்வேறு விதமான சாஸ் அதற்காக பயன்படுத்தப்படும். அல்லது நீங்க என்னெல்லாம் பயன்படுத்துவீங்கன்னு நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. நாங்கள் பொதுவாகவே சாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்கிறோம். இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸினுடைய உண்மையான வரலாறு என்னன்னு சொல்லி பார்த்தால், முதலாவது அதாவது உரிமை கோருகின்ற ஒரு முதலாவது நாடு பெல்ஜியமாக இருக்கின்றது. இந்த பல உணவு வரலாற்று ஆசிரியர்கள் 17 பார்த்தால் பெல்ஜியத்தினுடைய இந்த மியூஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் பிரெஞ்சு ஃப்ரைஸ் தோன்றியதாக சொல்லி இருக்கின்றார்கள், சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அந்த மக்கள் ஆற்றில் கிடைக்கின்ற மீன்கள், அந்த காலத்திலே ஆற்றில் கிடைத்த மீனை பொறித்து சாப்பிடுவார்களாம். இந்த குளிர்காலத்தில் என்ன நடக்கும், ஆறு உறைந்து போகும், அதனால் மீனை பிடிக்க முடியாது. அதனால் மீனுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு அந்த மீன் வடிவில் வெட்டி எண்ணெயில் பொறித்து அதை மீனன்னு வச்சு ஃப்ரெண்ட் அந்த உருளைக்கிழங்கு பொரியலை சாப்பிட்ருக்காங்க. அப்படி தான் சொல்லணும், அந்த நேரத்தில் அது அந்த பேர் வரல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லி வரல, அதை சாப்பிட்ருக்காங்க. இன்று பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸின் பிறப்பிடம் என்று, இதன் இதன் மூலமாக தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்று உருவாக்கியது அப்படின்னு சொல்லி பெல்ஜியம் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கு. சரி, ரெண்டாவது விஷயத்துக்கு வந்தோம்னா ஃப்ரான்ஸ், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஃப்ரான்ஸில் தான் உருவானதுன்னு சொல்லி பலரும் நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில்தான் இடையில் பார்த்தீங்கன்னா யார் வந்து சேர்ந்திருக்காங்க, பெல்ஜியம் வந்து உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஃப்ரான்ஸை பற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஃப்ரான்ஸினுடைய பாரிஸில் 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி, அந்த காலத்தில் தெருவோர வியாபாரிகள் உருளைக்கிழங்கை பொறித்து விற்பனை செய்திருக்கின்றார்கள். இதனால் தான் அங்கு உருவாகியது இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் என்று சொல்லி அந்த பிரான்சை முன்னிறுத்தி இன்னொரு தரப்பு சொல்லுது. எனவே உறுதியாக சொல்ல முடியாத எந்த நாட்டில் உருவானதுன்னு சொல்லி இரண்டு நாடுகளும் உரிமை கோருகின்றன. எனவே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பதிலை சொன்னாலும் சரி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்றால் எங்கு உண்மையிலே உருவானது என்ற ஒரு வரலாற்று சான்று இதுவரையும் இல்லை என்பதுதான் சரியான ஒரு பதிலாக இருக்கின்றது. 3:13 இந்த நேரத்திலே நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற விற்பனை சம்பந்தமான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடியம் மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. அதே வழியில் இப்பொழுது சம ஸ்பெஷல் சேலில் $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993
7: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000 4446-4000.
8: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
9: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 3:28 அறிவது கரவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஆயிஷா செல் தருகின்ற தகவல்களை கேட்டறியலாம்.
1: காபோ நகரில் 15,000 சதுர அடி பரப்பு கொண்ட பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஆயிஷா செல் இப்போது 4வது அனிவர்சரி மெகா சேலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருந்தொகையான புதிய வரவுகளுடன் அனைத்தையுமே நீங்கள் 32% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். செப்டம்பர் 7 வரை இந்த அனிவர்சரி சேல் தொடர இருக்கின்றது. $200 மேல் கொள்வனவு செய்வோருக்கு கிப்டும் காத்திருக்கின்றது. $1,000 மேல் கொள்வனவு செய்வோர் அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டு முதலாம் பரிசாக $1,000 பெறுமதியான சாரி, இரண்டாம் பரிசாக $500 பெறுமதியான சாரி, மூன்றாம் பரிசாக $250 பெறுமதியான சாரி வழங்கப்பட இருக்கின்றது.
2: அதே போன்று வழியில் பிரம்மாண்டமான டென்டும் அமைக்கப்பட்டு டென்ட் சேலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது August 16 வரை இருக்க போகின்றது. நீங்கள் டென்டிலே வந்து ஏராளமான மலி விற்பனை உடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பெண்களுக்கான சாரீஸ் எல்லாம் $10 இருந்து, மார்சல் சாரி $20 இருந்து, காட்டன் சாரி $30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் 40, 50, 60 என்று இருக்கின்றன. பெண்களுக்கான லெஹெங்காஸ் 50, 60, அதே போன்று ஷால்வாஸ் 30, 40, 60 என்று இருக்கின்றது. கிட்ஸுக்கான ஷால்வாஸ் 10, 20 எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். கிட்ஸ் லெஹெங்காஸ் 10, 20 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
1: பிபி ஏகோ பிளஸ் $150, ஸ்டீல் $190, மிட் $190 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விடியம் மிக்சினை $140, வித் கிரைண்டரினை $275 பெற்றுக்கொள்ளலாம். ரொட்டி மேக்கர் $55, கோகனட் பேப்பர் $85, அப்பர் சட்டி $20 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரைஸ் குக்கர் $30 மற்றும் பல அனைத்தையுமே நீங்கள் ஐஷா சொற்கள் நேரடியாக வரும்போது பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 4வது அனிவர்சரி மெகா சேல் செப்டம்பர் 7 வரை தொடர இருக்கின்றது. 10th சேல் August 16 வரை தொடர இருக்கின்றது.
2: அதே போன்று சுவாமி சிலைகள், குக்கையாஸ் ஐட்டம்ஸ், அதே போன்று ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 30% ஆஃபில் பெற்றுக்கொள்ளலாம். ராஸ் நிறைகுடம் செட் வந்து பெரியது 160, ஸ்மால் வந்து 140 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையிலேயே மெத்தை பாய் $40, நார்மல் பாய் வந்து $10, பெட்ஷீட் வந்து $30, பிளாங்கெட் வந்து $40 பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சேல் இந்த 4th அனிவர்சரியை முன்னிட்டு தான் உங்களுக்கு செப்டம்பர் 7 வரை 30-40% ஆஃபில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று 10th சேல் August 16 வரை இருக்க போகின்றது. நேரடியாக வருவதற்கு இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த இடம்தான். மார்னிங் 7 PM சந்திப்பிற்கு அருகே ஐஷா சில்க், 416-298-6116.
3: பாட்டுக்குரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
4: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான கனடிய அரசின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தமது உற்பத்திகள் சார்ந்த எந்தவித விட்டுக் கொடுப்புகளுக்கும் இடமளிக்க கூடாதென கனடிய பாட்பொருள் உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் உணவு இறையாண்மை விற்பனைக்கு இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நிராகரித்திருந்த திமுக அக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கட்சித் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தை திசை திருப்பவே இக்கூட்டம் நடத்தப்பட்டதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களுக்கு துஷ்பிரயோக நோக்கங்களை கொண்ட நபர்களின் தூண்டுதல்களே காரணமென நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அவ்வாறான தூண்டுதல்களுக்கு பலியாக வேண்டாமென அவர் கைதிகளை வலியுறுத்தியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend vibration. East FM 102.7.

0: மூன்று மணி 38 நிமிடம் 60 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் எஃப்எம்எல். செலசி ஃபர்னிச்சரின் சம சேல் தற்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் செட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கென்டியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா அத்தவணை வசதி. டெலிவரி அண்ட் செட்அப் சர்வீகள் செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்டிகல் சந்திப்பில், 416-731-7044, 416-731-7044. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மூன்று மணி 47 நிமிடம் அறிவது கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆயிஷா செல்க் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஐஷா செல்க் இப்போது தங்களுடைய 4th அனிவர்சரி சேலை பிரம்மாண்டமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். செப்டம்பர் 7 தேதி வரை கடையில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுமே வந்து நீங்கள் 32-40% ஆஃபில் பெற்றுக் கொள்ளலாம். சாரி, ஷால்வாஸ், பிரைடல் லெஹெங்கா, டிசைனர் லெஹெங்கா, மென்ஸ் ஷெர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரிஸ் அண்ட் சொல்லி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கின்றது. அதே போன்று வழியிலே டென்ட்டும் அமைக்கப்பட்டு இந்த ஆகஸ்ட் 16 தேதி வரைக்கும் இந்த டென்ட் சேலம் இடம்பெற காத்திருக்கின்றது. அதனுடைய நிறுவனர் புஷ்பா அவர்களுடைய நாங்கள் இப்பொழுது பேச இருக்கிறோம். வணக்கம் புஷ்பா.
2: வணக்கம், வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், நான் வந்து வரதாஸ் புஷ்பா, எல்லோரும் செஞ்சிருக்கேன். என்னுடைய புதிய ஸ்தாபனம் ஐஷா செல்க் 4 ஆண்டு முடிவினை முன்னிட்டு, அதாவது 4 அனிவர்சரி வந்து சேல் வந்து தொடர்ந்து உங்களுக்கு செப்டம்பர் 7 தேதி வரை இந்த சேல் வந்து நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். என்னுடைய ஸ்தாபனம் ஒரு பிரம்மாண்டமான பெரிய காட்சியரை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் புதிய, அதாவது புதிய கட்டிடத்துல ஒரு பிரம்மாண்டமான 15,000 சதுர அடிபருக்கு கொண்ட காட்சி அறையில் பெருந்தொகையான புதிய வரவுகள் அனைத்தினையும் நீங்க இந்த சேல்ல வந்து 30% to 40% தள்ளுபடி விலையில் அனைத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாரி, சல்வார், பிரைடல் லாங்கா, டிசைனர் லாங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குருதா, ஜுவல்லரி எல்லாமே உங்களை 40% ஆஃப்ல வந்து இந்த சேல இருக்கும். அது மட்டும் இல்ல, பெருந்தொகையான ஐட்டங்கள் பெரிய டென்ட் அமைக்கப்பட்ட எங்க இதுல வந்து முன்னுக்கு கடந்த வாரமும் உங்களை பெரிய சேல் தந்திருந்தோம். இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த வாரம் மட்டும் இருக்கின்றது, அதாவது ஆகஸ்ட் 16 தேதி வரை பெருந்தொகையான ஐட்டங்கள் நீங்க டென் சேலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. மென்ஸ் செக்ஷனும் பெரிய செக்ஷனாக அங்கே இருக்கின்றது. டென் ரோல்ஸ்ல இருந்து ஆரம்பமாகின்றது, ஷர்ட்ல இருந்து பாக்ஸ் ஷர்ட்ல இருந்து எல்லாமே இருக்கின்றது. பேண்ட்ஸ் இருக்கிறது, டெனிம் பேண்ட்ஸ் எல்லாம் போகணும், பிரிண்ட் ஷர்ட் எல்லா உங்களுக்கு என்னென்ன ஹைண்ட் ஷர்ட் வருமோ அந்த ஹைண்ட் அனைத்தினையும் நீங்க அந்த ஷர்ட் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது.

0: இதனை விட உங்களுக்கு வந்து அங்க வந்து ஹவுஸ் கோட் எல்லாம் போன்றது 10 dollars, பேட்டிக் ப்ராக் போகிறது 20 dollars, இந்த வருஷம் பார்க்கலாம் 20 dollars போயிருக்கிறது. சாரீஸ் வந்து 10 dollars, சென்சரில் வந்து பிறந்தொகை பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டிஸ்ட் சாரீஸ் எல்லாம் வந்து 20, 30, 40 என்ற அடிப்படையில் நீங்க வந்து 50, 60 என்ற அடிப்படையில் பெருந்தொகையான கலெக்ஷன் அங்கே இருக்கின்றது. அதை விட பெருந்தொகையான ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு மிக மிக மெலிதாக நாங்கள் சொல்வதை விட மிக மிக மலிவாக நீங்கள் அங்கே டென்ஷன்லையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தாபனத்திலும் தொடர்ந்து இந்த சேல் வந்து உங்களுக்கு 7th September வரை நாங்கள் இந்த சேல் தர இருக்கணும். நன்றி
1: நன்றி. ஆமாம், நீங்கள் நேரடியாக வருவதற்கு ஐஷா சில்க் மோனிக்ஸ் சந்திப்புக்கு அருகே 416-298-6116.

0: 3:54 மணி ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறோம். 60 கரவையில் கெடு கொண்டிருக்கிறோம். 60 கரவையில் நிகழ்ச்சியில் இன்று நாள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்காக தந்து கொண்டு சுடச்சுட தந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் 1 மணி நேரம் இருக்கின்றது. இன்னும் சில விடயங்கள் உங்களோடு நாங்கள் பகிர்ந்துள்ள காத்திருக்கிறோம். சொல்லிக்கொண்டு தமிழர் நாள் விழா பற்றியும் எழுதியமான தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கம் வீதியில் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர் நாள் திருவிழா. இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர் பாரம்பரிய நிகழ்வுடன் வெகு சிறப்பாக ஆரம்பித்த இந்த நிகழ்வு மாக்கம் வீதியில் பாஸ்மோ அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே பாத்தீங்க என்று சொன்னா சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. இன்று ஆரம்பித்த இந்த நிகழ்வு நாளையும் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆடை ஆபரணங்கள் போன்ற வணிக சாவடிகள், அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் கூடிய சாவடிகளும் கூட ஏராளமாக இங்கே காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு சாவடிகள் என்று சொல்லும் பொழுது தாயகத்து உணவு வகைகளாக இருக்கலாம், மற்றும் இந்த குளிர்பான சாவடிகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2 மேடைகளும் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்ற வகையில் இருக்கின்றது. தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு போன்ற ஏராளமான விஷயங்களை ஒரே இடத்தில் காண்பதற்கு நீங்கள் நேரடியாக வர வேண்டிய இடம் மாக்கம் வீதியில் பாஸ்மோ அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தமிழர் நாள் விழாவிற்கு.
2: அது மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களின் பாரம்பரியம் என பல வகையான காட்சிகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்து வரும்போது தமிழர்களின் பண்பாட்டை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தமிழர் நாள் வந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கனேடிய கலைஞர்கள் மற்றும் சிறுவர்களின நாடகங்கள் மூலமாக தற்போது கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண்ணுடைய தத்ரூபமாக எடுத்து வந்திருந்தார்கள். இப்போது அவர்களின் இசை திறமையை வந்து நேரடியாக நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி மாலை வேளையில் நடைபெற இருக்கின்ற இசை நிகழ்ச்சிக்காக இந்தியாவில் இருந்து பிரபலமான பாடகர்களான உன்னிகிருஷ்ணன், ஹர்ஷா, அனு ஆனந்த் என பல பாடகர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் தாயகத்திலிருந்து வந்த வாகீசன் குழுவினரும் கூட இசை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். உங்கள் குடும்பத்துடன் வந்து ஊரின் உணவை சுவைத்துக் கொண்டு இசையை ரசித்துக் கொண்டு தமிழர் கலாச்சாரத்தை ரசிக்கின்ற ஒரு பொழுதாக இருக்கின்றது. இன்றும் நாளையும் நேரடியாக வரலாம். பாஸ்மோ அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் சந்திப்புக்கு இடையில் மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ethuden food handler certificate, smart serve matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: அட்டியல், காப்பு, சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது?
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
11: 416-900-4599.
9: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
11: This is Chitra Selvanathan from Bremal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
12: தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
13: மீனாட்சி மீனாட்சி.
12: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.

0: 4:06 அறிவது கரவேல் கடுக்கொண்டிருக்கிறோம். 28 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. ட்ரோனம் 38 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நாளை பொறுத்தவரை எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்பதும் அறிவிக்கத்தக்கது. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தேர்வில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒருவருடைய இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கூடி ஓர்டர்களுக்கு செய்கூலி செய்தாரும் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. தேனிசி தென்றல் தேவா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக பின்வரும் இடங்களில் பெற்றுக் கொள்ளலாம். மெஜஸ்டிக் சிட்டி மால், யூனிட் L4, சதன் அரோமா 10, மெல்ஃபோர்ட் டிரைவ். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பெட்டி என்ற நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஏன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்று அழைக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பேருக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கின்றது. அதாவது இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த நாட்டிலே உருவானது என்பதற்கு இரண்டு நாடுகளை சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலே, பெல்ஜியம் அடுத்தது பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி. அதே போலவே இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று பார்த்தால், முதல் உலகப் போரின் போது அமெரிக்க வீரர்கள் பெல்ஜியத்தில் இந்த உணவை சாப்பிட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த பகுதியிலே மக்கள் பிரெஞ்சு மொழி பேசியிருக்கின்றார்கள். இதெல்லாம் வைத்துக்கொண்டு பிரெஞ்சு மொழி பேசிய மக்கள்கிட்டருந்து பிரெஞ்சு அந்த ஃப்ரைஸை வாங்கி சாப்பிட்டதால் பிரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதாக சொல்லப்படுகின்றது. அதே போலவே இந்த உருளைக்கிழங்கினுடைய வரலாறு, அதுவும் மிக முக்கியமான வரலாறு என்று சொன்னால், எவ்வளோ உருளைக்கிழங்கு ஆண்டுதோறும் அல்லது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நிமிடமும் உலகளவிலே உள்வாங்கப்படுகின்றது என்பதற்கு இது மிகப்பெரிய முக்கியமான உதாரணமாக இருக்கிறது. இந்த உருளைக்கிழங்கு என்னுடைய வரலாறு மிக முக்கியம். முக்கியமாக இந்த முதலிலே தென் அமெரிக்காவினுடைய பெரு, அதே போலவே பொலிவியா போன்ற பகுதிகளிலே சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன் பயிரிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த உருளைக்கிழங்கு 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டினர் அதனை ஐரோப்பாவிட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு அப்படியே உலகம் முழுவதும் இந்த உருளைக்கிழங்கு பரவியிருக்கிறது ஒரு உணவுப் பொருளாக. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது, இதுதான் முக்கியமானது. எல்லாரும் இப்போ ரெட்டியாக இருங்க, நாங்கள் உருளைக்கிழங்கு தேர்வு மிக மிக முக்கியமானது. எனவே ஏராளம் வித்தியாசமான உருளைக்கிழங்குகள் பிழக்கத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் வாழ்கின்ற ஆரம்ப கட்டத்திலே உருளைக்கிழங்குனா ஒரே ஒரு வகையான உருளைக்கிழங்கு தான் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போது வித்தியாசமான வகையிலே உருளைக்கிழங்கு இருக்கின்றது. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்காக அதிக மாவுச்சத்து கொண்ட உருளைக்கிழங்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது முக்கியமான ஒரு தெளிவாக இருக்கின்றது. அதே போலவே உருளைக்கிழங்கு நன்றாக கழுவ வேண்டும். அதுக்கு காரணம் இருக்கின்றது. தோல் நீக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கின்றது. அதே போல் தோலோடு பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த கழுவுதல் மிக முக்கியமானு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே போல் சமமான நீளமான குச்சிகளாக வெட்டுதல் வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. ஆரம்பத்தில் நான் பார்த்தால் கத்தியை வச்சு வெட்டி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா உபகரணங்கள், அதற்காகவே அந்த உபகரணங்கள் எல்லாம் வந்துட்டுது. எனவே கத்தி வச்சு தான் வெட்டுணும் என்ற அவசியம் இல்லை. அந்த மெஷின் மூலமாக சரியான அளவுகளிலே நீளமான குச்சிகள் வெட்டி எடுக்கலாம். குளிர்ந்த நீரில் ஊற வைக்க வேண்டும். அதிகப்படியான மாவுச்சத்தை அகற்றுவதற்கு என்ன செய்யணும், குளிர்ந்த நீரிலே ஊற வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலில் ஒரே தரத்தில் பொறிச்சு எடுக்கிறவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு முறையாக செய்கிறதுக்கு என்ன செய்யணுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், 160 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பொறிக்க வேண்டுமாம். முதலில் நீங்கள் பொறிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் பொறிச்சு வெளியில் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் வேணும்லாம் சொல்லலை, 160 டிகிரியில் நீங்கள் பொறிக்க வைக்கணும். பொறிக்க வச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா வெளியில் எடுத்து கொஞ்சம் குளிர விடணும். குளிர விடுறேன்னு சொல்லிட்டுனா ஃப்ரிட்ஜில் ஒதுக்கி வைக்கிறாள், நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிங்கனாலே ஓரளவுக்கு அந்த சூடு ஆறி வார நேரத்தில் 2வது முறையாக 190 டிகிரி செல்சியஸில் மீண்டும் பொறிக்கணும். இவ்வாறு பொறிக்கிற நேரத்தில் அந்த வெளிப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறும், கோல்டாக மாறும். அப்படி மாறுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடலாம்னு அர்த்தம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்னென்ன வகையில் இருக்குது என்பதெல்லாம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சி அறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM, log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
3: 4167548811 4167548811. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074 416-704-8074.
8: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort, Toronto. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. Vijaya Jewelry டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
9: Weekend East FM 102.7. It's cool.

0: நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் செட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட் $98 முதல், 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மேக்டிக்கல், 416-731-7044. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழர் நாள் விழா பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கம் வீதியில் கோலாகலமாக ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். நம் தமிழ் கலாச்சாரத்தை போற்றும் பல விடயங்களை உள்ளடக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழர் நாளைக்கு. நீங்கள் நேரடியாக வரும்போது உணவு சாவடிகள், இதில் பல வகையான தாயகத்து உணவுகளை, மேலும் வெயிலுக்கிதமான இளநீர் ஆகட்டும், ஜூஸ், ஐஸ்கிரீம் என பல வகையான உணவுகளை நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கும். வணிக சாவடிகள் அப்படி என்று பார்க்கும் பொழுது ஆடைகளுக்கான சாவடிகள், அணிகலன்கள், ஆபரண கடைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களுக்கான கடைகள் கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதையும் தாண்டி நமது தமிழர்களுக்கு தேவை எது அப்படி என்று அறிந்து மேலும் பல வணிக சாவடிகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் இங்கே அழைத்து கொண்டு வரும்போது அவர்களும் நமது தமிழை பற்றியும் தமிழ் உணவினையும் சுவைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த பொழுதில் நீங்கள் காணக்கூடியதா இருக்கின்றது. மாக்கமன் மெக்னிக்கல் சந்திப்புக்கு அருகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். மிக கோலாகலமான திருவிழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முற்றிலும் இலவசம் அப்படி என்று சொல்லி அறிய தந்திருக்கின்றார்கள்.
2: தற்பொழுது இங்கே தமிழர் பண்பாடு மற்றும் தமிழர் விழுமியங்களை சார்ந்த நிகழ்வுகள், நாடகங்கள், நடனங்கள் இங்கே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் அழகாக இந்த நாடகங்கள், நடனம், பாட்டு நிகழ்ச்சி என்று சொல்லி அனைத்திலும் பங்கேற்றுவதை காணக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் சிறப்பாக 2 மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பான நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் இன்று மாலை வேளையில் தென்னிந்திய பாடகர்கள் உன்னிகிருஷ்ணன், ஹர்ஷவர்தன் உட்பட ஏராளமான பாடகர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கும். நம் நாட்டு கலைஞர்களுடன் சேர்ந்து நடத்தும் இந்த இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய படியில் வாகிசன் நடத்தும் இசை நிகழ்ச்சியும் கூட இன்று இடம்பெற காத்திருக்கிறது. எனவே இந்த இசை நிகழ்ச்சிகளான ஒத்திகைகளையும் கூட நாங்கள் இங்கே கண்டுகளிக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு மற்றும் பொருண்மியம் போன்ற விடயங்களின் கண்காட்சி கூட இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லி அனைவருக்குமான இந்த தமிழர் நாள் நிகழ்வு எங்கே இடம்பெறுகிறது பாத்தீங்கன்னா, ஆக்கம் வீதியில் பாஸ்மா அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கு இடையே இந்த தமிழர் நாள் வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் வாகன எரிபொருட்களில் பொருட்களில் மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதே வரும் ஜனவரி 1ஆம் தேதி வரையாவது நீடிக்க வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் கனடிய பிரதமர் மாக்ரானியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த எரிபொருள் வரிகளை நிரந்தரமாக அகற்றுவதை கவனத்தில் எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தொகுதி மறுவரையறை தொடர்பிலான தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் ஆகியன இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. இலங்கையில் சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட 2 தமிழ் அரசியல் கைதிகள் உண்மையில் சிறையிலேயே உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend, weekend, East FM 102.7.

0: 4:36 ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கணும். அறிவது கரவியல் கேட்டுக்கொண்டிருக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்க எடுப்பீங்க என்பதை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸினுடைய வகைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரண நீள வடிவமாக இருக்கின்ற கிளாசிக் ஃப்ரைஸ், அதுதான் அதிகமான இடங்களிலே விற்பனை ஆகின்றன. அதிகமான இடங்களில் நீங்கள் சாப்பிட்டுருப்போம், சாப்பிட்டுருப்பீர்கள், சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள். அதே போலாக இருக்கின்ற, அதே போல் மிக மெல்லியதாக இருக்கின்ற ஷூ ஸ்ட்ரிங் ஃப்ரைஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படும் அது. அதே போல் பருமனாக வெட்டப்படுகின்ற ஸ்டேக் ஃப்ரைஸ், சுருள் வடிவத்தில் இருக்கின்ற கேளி ஃப்ரைஸ், வாஃபிள் ஃப்ரைஸ், கிரிங்கிள் கட் ஃப்ரைஸ், அதே போல் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ன்னு சொல்லி அந்த ஃப்ரைஸ்லேயும் பல விதமான வகைகள் பரிமாறப்படுகின்றன. அதேபோலவே உலக நாடுகளிலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன, எவ்வாறு வழங்கப்படுகின்ற பிரபலமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வகைகள் என்ன உலக நாடுகள் என்பதால், கனடாவை பொறுத்தவரைக்கும் புட்டின் மிக பிரபலமானது. அதே போலவே பெல்ஜியத்தை பொறுத்தவரை மயனீஸுடன் சாப்பிடுவது வழமை. அதாவது பெல்ஜியத்திலையும் மலேசிய மயனீஸ் கலந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிடுவது பிரபலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலாந்தை பொறுத்தவரையிலே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இதிலே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. அமெரிக்காவிலே பேர்கருடன் ஃப்ரைஸ் பரிமாறப்படுகிறது. ஜப்பானிலே சீவீட், வசாபி போன்ற சுவைகளுடன் சேர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலே மசாலா ஃப்ரைஸ் மிகவும் பிரபலம். அது இங்கேயும் வந்தது, எல்லாமே இங்கேயும் இருந்தாலும் உலக நாடுகளில் இது பிரபலம் என்பதை வைத்துக்கொண்டு இந்த தகவலாக இந்த தகவல் உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். அதே போலவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் டிப்பிங், அதாவது டிப் பண்ணி சாப்பிட்றது வழக்கம் தான். டிப் பண்ணாமல் பலருக்கு சாப்பாடே இறங்காது. அந்த வகையில் டொமேட்டோ கெச்சப், மயனீஸ், சீஸ் சாஸ், கார்லிக் மயோ, பாபிக்யூ சாஸ், ஹனி மஸ்டர்ட், அதே போல் ரேஞ்ச், சில்லி சாஸ்ன்னு சொல்லி இவையெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் கலந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஏதாவது சாஸ் செய்தும் நீங்கள் ஃப்ரைஸோடு சாப்பிடலாம். பலர் அப்படி சாப்பிடுவீங்க, அப்படி எனக்கு இப்படி ஆளால் பார்த்து சிரிப்பீங்க. அதே போல் உலக புகழ்பெற்ற ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் என்று பார்த்தால் ஏராளமான நிறுவனங்கள் உலக புகழ்பெற்ற பல நிறுவனங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இப்பொழுது ஒரு மிக பிரபலமான உணவாக வழங்கி வருகின்றன. அதே போலவே ஆரோக்கியம் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதிகம் சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்கலாம். அதிகமான கலோரி, அதிக உப்பு, அதிக கொழுப்பு இவையெல்லாம் இதிலே ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், ஏர் ஃப்ரையர் பயன்படுத்தி இதனை ஏர் ஃப்ரையர் பயன்படுத்தி நீங்கள் உண்ணலாம். ஒலிவ் ஆயில் பயன்படுத்தலாம். அதே போலவே அளவோடு சாப்பிடணும். அளவோடு சாப்பிட்டாதான், அளவோடு அளவு இல்லாமல் சாப்பிட்டா என்ன நடக்கும், தேவலாசிக்கல் எல்லாம் வரும். அளவாக சாப்பிட்டா இந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல் சுவாரஸ்யமான தகவல் என்று பார்க்குறது, உலகளவிலே அதிகம் விற்கப்படுகின்ற உணவாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கின்றது. அதே போலவே உலகளவில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான டன் உருளைக்கிழங்கு இதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதே போலவே பெல்ஜியத்திலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மியூசியமும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல் பல நாடுகளில் ஜூலை 13 என்பது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டேயாக கொண்டாடப்படுகின்றது. இவையெல்லாம் பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாகவும் உங்களுக்கு நாங்கள் இன்றைய நாளில் தந்திருந்தோம். இப்போது நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிற ஒலி விற்பனையை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன 1300 டாலர் விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் 500 டாலர்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 1200 டாலர் விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் 200 டாலர்களுக்கு இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். காட்டுக்குரு பண்பலை. 102.7

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் நாங்கள் தமிழர் நாள் விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கம் வீதியில் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள் திருவிழா. தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளுடன் மிக சிறப்பாக ஆரம்பித்து இந்த நிகழ்வு ஆரம்பமாயிருந்தது. தற்பொழுது இசை நிகழ்ச்சியும் கூட ஆரம்பமாகின்றது. மாக்கம் வீதியில் டாஸ்மா அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் வீதிக்கிடையே இந்த தமிழர் நாள் விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 மேடைகளும் அமைக்கப்பட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த சாவடிகள் என்று பார்க்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள் சொல்ல அனைத்துமே இங்கே இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக குழந்தைகளுக்கான இந்த விளையாட்டுப் பொருட்கள் கொண்ட சாவடிகள் மட்டுமே ஏராளமாக இங்கே இருக்கின்றது. உணவு சாவடிகள் என்று பேசும் பொழுது நம்மளுடைய தாயகத்து உணவுகளாக இருக்கலாம், அது மட்டுமில்லாமல் இந்த குளிர்பானங்கள், சலூடு, ஐஸ்கிரீம் என்று சொல்லி அனைத்தையுமே நீங்கள் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர் பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்த நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு என்று சொல்லி அனைத்தையும் பேசும் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த தமிழர் நாவிழா மாக்கம் வீதியில் தாஸ்மாவணியும் மற்றும் மேக்னிகல் வீதிக்கிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: மேலும் தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களின் பாரம்பரியம் என பல வகையான காட்சிகள் கூட இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்து வரும்போது தமிழர்களின் பண்பாட்டையும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த தமிழர் திருநாள் வந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இசை நிகழ்ச்சி கூட ஆரம்பித்து விட்டது. இதற்காகவே ஸ்பெஷலாக இந்தியாவிலிருந்து பிரபலமான பாடகர்களான உன்னிகிருஷ்ணன், ஹர்ஷா, அனுமானந்தன பல பாடகர்கள் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் தாயகத்திலிருந்து கூட வாகீசன் குழுவினரும் இசை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் வந்து ஊரின் உணவை வந்து சுவைத்துக் கொண்டு இசையை ரசித்துக் கொண்டு தமிழர் கலாச்சாரத்தை வந்து ரசிக்கின்ற ஒரு பொழுதாக இருக்கின்றது. இன்றும் நாளையும் நடைபெற இருக்கின்றது. மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என தமிழர் நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக வரலாம். பாஸ்போர்ட் அவென்யூ மற்றும் மெக்னிக்கல் சந்திப்புக்கு இடையில் மிக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழர் நாள். அனுமதி முற்றிலும் இலவசம்.
0: 4:48 அறிவது கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கனடாவிற்கு விசிட் செய்ய திட்டமா, விசிட் விசா அப்ளை செய்ய வேண்டுமா, அல்லது ஏற்கனவே விசா ரிஃப்யூசல் கிடைத்திருக்கின்றதா? கனடா பைலட் ப்ரோக்ராமை இன்று தமிழ் ரோட் ஃபெஸ்டில் சந்தியுங்கள். பூத் நம்பர் 9. ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் இருந்தால் கிடைக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர் ரெக்கார்ட்ஸ் மூலம் ரிஃப்யூசல் ரீசனை அனலைஸ் செய்து அந்த கன்சர்னை அட்ரஸ் செய்யும் வகையில் புதிய அப்ளிகேஷன் தயாரிக்க உதவுகின்றோம். சூப்பர் விசா, விசிட் எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன், PGWP, SOWP போன்ற சர்வீசஸ் எங்களிடம் உள்ளன. இன்று மறக்காமல் வாருங்கள். கனடா பைலட் ப்ரோக்ராம், பூத் நம்பர் 9. பிரெஞ்ச் ஃப்ரைஸை பற்றி இன்றைய நிகழ்ச்சியை அமைந்திருக்கிறது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அதே போலவே அதோடு இணைந்த பொருளாதாரம் என்று பார்க்கின்ற போது இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தொழில் உலகளவிலே பல பில்லியன் டாலர் மதிப்புடைய சந்தையாக இருக்கின்றது. விவசாயிகள், உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்கள், உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள், ஃப்ரோசன் ஃபுட் தொழிற்சாலைகள், விநியோக நிறுவனங்கள் என்று லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் இது காணப்படுகின்றது. எதிர்காலத்தை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி சொல்கின்றார்கள். குறைந்த எண்ணெய் பயன்படுத்தி பொறிக்கப்படுகின்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் இருக்கின்ற எண்ணெயினுடைய தன்மை குறைவாக இருக்கும் என்றும், ஏர் ஃப்ரைட் ஃப்ரைஸ், ஆர்கானிக் ஃப்ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ்,

ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பலவிதமான உருளைக்கிழங்குகள் இருக்கின்றன. இன்றைய நாளிலே உலகம் பூராவும் இருக்கின்ற மக்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, இந்த ஃப்ரைஸை விரும்பி உண்கின்றார்கள். எனவே அந்த விரும்பி உண்கின்ற ஒரு உணவை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே எடுத்து வந்து 60 கரவேலில் பலவிதமான விடயங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வருகின்ற வாரமும் சனிக்கிழமை 60 கரவை இன்னும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலோடு இணைந்து கொள்ளலாம். 5 மணி முதல் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் வருகின்றது. உஷா நிகழ்ச்சியை தொகுத்து ஒழுங்குவார்கள் சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் இன்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189, 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: ஹாப்பி, என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building in உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றமடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. Community Legal Services, 289-242-5450.
8: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX 2-wheel டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
10: பூவே பூவே பெண் பூவே,
9: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

நன்றி சஞ்சயன். வணக்கம் நேர்களே. நேரம் 5:01 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வதை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்பப் பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-554-4040. நிகழ்ச்சியில் உங்களுடன் உஷா மதன். டொரண்டோவில் இப்பொழுது 28°C இருக்கிறது. உள்ளே 36°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C உணர்லை 33°C உணர இருக்கின்றோம். உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூப்பில் eastfm 102.7, eastfm அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது eastfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.

0: காதலத்தின் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டுகள். நேரம் 5:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகளாம் அழைக்கலாம். 4165544400. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரைஸ் அப்பலோ அண்ட் ஜோக் சினிமாவில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனுருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படம் பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க் கேப்ரைஸ் அப்பலோ மற்றும் ஜோக் சினிமாவின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு கலைக்கலாம். 4165544400. இணையத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: நேரம் 5:11 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளாக அழைக்கலாம். 4165544400. தேனிசை தென்றல் தேவா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக பின்வரும் இடங்களில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மஜிஸ்ட்ரிட்டி மால், யூனிட் L4, சதர்ன் அரோமா, 10 மெல்ஃபோர்ட் டிரைவ்.

0: நேரம் 5:17 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகள் அழைக்கலாம். 4165544400. யார் அந்த நீர் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: ஆர்ஜி கதைக்கிறேன்.
0: ஆர்ஜி எப்படி இருக்கிறீங்க? ஆர்ஜி
1: ரொம்ப இருக்கிறேன்.
0: சரி, சந்தோஷம். ஆர்ஜிக்கு இன்று என்ன பாட?
1: புதிய கீத பாடத்திலிருந்து என் ஜன்னல் வந்த காற்று.
0: என் ஜன்னல் வந்த காற்று. சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். இந்நேரத்தில் நாங்கள் தமிழர் நாள் திருவிழா பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: தமிழர் நாள் திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 நாட்களாக இந்த திருவிழா இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைய நாள் வரை தொடர இருக்கின்றது. ஒரு பிரதான வீதியிலே, அதாவது மாக்கம் ரோடிலே வந்து பாஸ்மோருக்கும் மெக்னிக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இந்த தமிழர் நாள் திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த பாரதியை வந்து நீங்களும் கொண்டாட்டமாக கொண்டாடுவதற்கு வரலாம். வளர்ந்து போன்று ஏராளமான வணிக சாவடிகள், வர்த்தக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்களுக்கான சாவடிகள், ஆடை ஆபரணங்கள், அதே போன்று மேடை நிகழ்ச்சிகள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்களும் இந்த தமிழர் நாள் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு வர வேண்டியிடம் மாக்கும் ரோடிலே பாஸ்மோருக்கும் மேக்னிக்கலுக்கும் இடையில்.
3: தொடர்ச்சியாக 2 நாட்கள் நடைபெறுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர் நாள் விழாவாக இந்த கொண்டாட்டங்கள் இன்றைய நாளில் ஆரம்பித்திருக்கின்றது. நாளைய நாளும் இந்த நிகழ்வுகள் நடைபெறும். மாக்கம் வீதியில் மாக்கமன் மெக்னிக்கல் மற்றும் மாக்கமன் பாஸ்போர்ட் வீதிகளுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இப்பொழுது மேடை நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. 2 பிரதான மேடைகள் காணப்படுகின்றது. அதில் மாக்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற மேடை நிகழ்வுகள் ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான ஆக்டிவிட்டிஸ் கூட மேடையை கடந்து பார்க்கிட்ட பொழுது பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய நாளில் இரவு பொழுதில் உங்களுக்காக இங்கே ட்ரோன் ஷோ காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது குக்கிங் காம்படிஷன் நடைபெற காத்திருக்கின்றது. இவற்றோடு பல்வேறு விதமான பாடல்களை தருவதற்காக எங்களோடு தாயகத்திலிருந்து பாகிஸ்தான் குழுவினர், அதே நேரத்தில் தமிழகத்தில் இருந்து உன்னிகிருஷ்ணன், அதே நேரத்தில் கல்விய கலைஞர்களோடு சேர்ந்து இசை நிகழ்வுகள் நடைபெறுகின்ற நேரத்தில் ஐரோப்பிய மண்ணிலிருந்து இசைப்பிரியனவர்களும் இன்றைய நாளில் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதுவே வெவ்வேறு கலைஞர்கள் தொடர்ச்சியாக இசை நிகழ்வையும் உங்களுக்காக தர காத்திருக்கிறார்கள்.
2: தமிழர் பாரம்பரிய மரபுகளை பிரதிபலிக்கின்ற ஏராளமான நிகழ்வுகளும் இங்கே தொடர்ச்சியாக உங்களுக்காக இடம்பெறுகின்றன. சொன்ன மாதிரி மாலை வேளையில் சிறு நேரத்திலே வந்து தென்னிந்திய பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணன், அதே போன்று எண்ணடப்படிகள், அது மாத்திரமல்லாமல் ஹர்ஷவர்தன், அதே போன்று அன்பு ஆகியோர் கலந்து கொள்கின்ற இசை நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆக இந்த 2 நாட்களும் வந்து உங்களுக்கு கோலாகலமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய கூடிய ஒரு நிகழ்வாக இந்த தமிழர் நாள் திருவிழா இருக்கின்றது.
3: அனுமதி முற்றிலும் இலவசமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வருவதாலும் கூட சுலபமாக வந்து சேரக்கூடிய இடம். அதே நேரத்தில் வாகனங்களில் வருகின்ற பொழுது இங்கே இந்த வீதிகளுக்கு அருகில் ஏராளமான வாகன தரிப்பிடங்கள் இருக்கின்றது. அவற்றை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது மாக்கம் வீதியில் மாக்கமன் பாஸ்போர்ட், அதே நேரத்தில் மாக்கமன் மெக்னிக்கல் வீதிகளுக்கு இடையில் தமிழர் நாள் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றதை ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிட்ஸுக்கான ஏராளமான விளையாட்டுகளோடு இசை நிகழ்வு இப்பொழுது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது என்றதை சொல்லிக்கொண்டு பொழுது விடுபெற்று மீண்டும் பேசலாம்.
0: நேரம் 5:20 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுமகள் அழைக்கலாம். 4165544400. கேடா விசா ஒரு முறை ரிஃப்யூஸ் ஆகிவிட்டதா? அதே அப்ளிகேஷனை மறுபடியும் சப்மிட் செய்வதன் முன்பு ரிஃப்யூசல் ரீசன் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கேடா பைலட் புரோகிராம் மூலம் ப்ரீவியஸ் ஃபைல் தொடர்பான டிஸ்க்ளோசர் ரெக்கார்டையும் பெற்று ஆஃபீஸர் கன்சர்னையும் மற்றும் ரிஃப்யூசல் ரீசனையும் அனலைஸ் செய்த உதவுகின்றார்கள். அதன் பின் அந்த கன்சர்னை அட்ரஸ் செய்யும் வகையில் புதிய அப்ளிகேஷனை தயாரிக்கலாம். இன்று தமிழர் நாள் திருவிழாவில் சந்திக்க பூத் நம்பர் 9 செல்லுங்கள். கனடா பைலட் புரோகிராம் பூத் நம்பர் 9. நேரம் 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 East FM.ca.
2: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
8: Weekend East FM 102.7. It's cool.
9: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். நீங்களும் அழைக்கலாம். 4164544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
10: வணக்கம், நான் செல்லகுமார். எப்படி இருக்கீங்க?
9: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
9: சந்தோஷம். சரி, இன்று என்ன பாடல்?
10: இன்றைக்கு எனக்கு இந்த விஸ்வநாதன் படத்துல இருந்து பட்டாம்பூஜி என்ற பாட்டை கேட்போம்.
9: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் செய்தியின் பின்னர் வெறும். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
10: நன்றி வணக்கம்.
9: நீங்களும் அழைக்கலாம். 4164544040. தங்க நகை உலகின் புரட்சி வித்யா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது தங்க கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். 1 வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி உடலுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பேர். 416-900-4599.
8: உங்களை உற்சாகப்படுத்தும்
11: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9058-5656.
1: East FM, Tamil, செய்திகள்.
9: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான கனடிய அரசின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தமது உற்பத்திகள் சார்ந்த எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் இடமளிக்கக்கூடாதென கனடிய பாற்பொருள் உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் உணவு இறையாண்மை விற்பனைக்கு இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தொகுதி மறுவரையறைக்கும் எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை நிராகரித்திருந்த திமுக அக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் விஜய் கட்சித் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தை திசை திருப்பவே இக்கூட்டம் நடத்தப்பட்டதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களுக்கு துஷ்பிரயோக நோக்கங்களை கொண்ட நபர்களின் தூண்டுதல்களே காரணம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான தூண்டுதலுக்கு பலியாக வேண்டாம் என அவர் கைதிகளை வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
9: செல்வகுமாரின் விருப்பமாக இருக்கிறது இந்த பாடல்.

0: வானொலி
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன் 437-860-7002.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: Weekend East FM 102.7.
7: நேரம் 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டுமாலாம். அழைக்கலாம் 416-5544-0040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கின்றோம்,
7: சந்தோஷம். சரி தேவகுமாருக்கு இன்று என்ன பாட?
8: மரது படத்துல இருந்து சூறாவளியிட அந்த பாடல் வந்து கேட்போம். சிறப்பான பாடல் சொல்லுவோம்.
7: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
8: நன்றி,
7: நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் நாங்கள் தமிழர்னா திருவிழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
9: மாக்கம் ரோடிலே வந்து தமிழர் நாய் திருவிழா கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா மேடையிலே வந்து உன்னிகிருஷ்ணன் அவர்கள் கூட வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், தமிழர் பாரம்பரிய தீபாவளிக்கான நிகழ்வுகள், உணவுகள், விதவிதமான ஏராளமான உணவுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், அதை போன்ற சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் கொண்ட சாவடிகள் என்று சொல்லி எக்கச்சக்கமாக இங்கே எங்களை கலை உங்களுக்காக நிறைய உடையங்கள் காத்திருக்கின்றன. ஆகவே இதுவும் அந்த மார்க்கம் ரோடிலே வந்து மெக்னிக்கலுக்கும் பாஸ்மோருக்கும் இடையிலே தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
8: மார்க்கம் வீதியில் நடைபெறுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இந்த ஆண்டு தமிழர் நாளாக நடைபெறுகின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது
0: முழு குடும்பத்துக்குமான ஒரு புல் அண்ட் புல் என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம். இசை நிகழ்வாக இருக்கட்டும், சிறுவர்களுக்கான விளையாட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில் உணவு சாவடிகள் வர்த்தக சாவடிகள் என்பதும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு இதை சார்ந்து அத்தனை விதமான பல்வேறு விதமான வாகன பேரணிகள் இன்று காலை பொழுதில் நடைபெற்றிருந்தது. அவை கூட இங்கே காட்சிக்காக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது தமிழர்களுடைய மரபு கலைகள் பண்பாட்டு ரீதியிலான கலைகள் அனைத்தும் மேடைகள் இடம்பெறுகின்ற நிகழ்வாகவும் இன்றைய நாளில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது.
10: உன்னிகர்ஷன் மாத்திரமல்லாமல் எங்கடபடிகள் கலந்து கொள்கிற இசை நிகழ்ச்சிகள், அதே போன்றே ஹர்ஷவர்தன், அனு, அது மாத்திரமல்லாமல் இசை பிரியன் ஆகியோர் கலந்து கொள்கிற இசை நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதையும் தாண்டி ஏராளமான வாகனங்கள் எல்லாம் எங்களுடைய தாயகத்தில் நாங்கள் கண்ட அந்த வாகனங்கள் கூட இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் அதை பார்த்து மகள முடியும். இப்படி நேரில் நாங்கள் சாதாரண நாட்களிலே காண முடியாத இந்த நிகழ்வுகளை நீங்கள் இப்போது கண்டு கழிப்பதற்கு இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. உணவுகளையும் கட்டிக்கொண்டு அதே போன்று ஆபரணங்கள், ஆடைகள், வர்த்தக சவுதிகள் எக்கச்சக்கமாக இங்கு வைத்திருக்கின்றது.
0: மிக முக்கியமாக இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற நிகழ்வாக நிகழ்வு காணப்படுகின்றது. முற்றுமுழுதான ஒரு இலவச நிகழ்வு என்று சொல்லலாம். மார்க்கம் வீதியில் மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல் மற்றும் மார்க்கம் அண்ட் பாஸ்போர்ட் இடையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற பொழுது இரண்டு நாட்களும் காலை 10 மணியிலிருந்து இரவு வரை தொடர்ச்சியாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கே இரண்டு மேடைகள் காணப்படுகின்றது. பிரதான மேடையில் பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களுடைய இசை நிகழ்வு இங்கே ஆரம்பித்திருக்கின்றது. மெகா டியூனஸ் இசை வழங்குகின்ற நிகழ்வாக இன்றைய நாளின் இசை நிகழ்வு இங்கே காணப்படுகின்றது. இவர்களோடு இணைந்து அனு ஆனந்த், அது மட்டுமல்லாது பல்வேறு விதமான கனேரிய கல்லூரிகளும் தங்களுடைய நிகழ்வுகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் நகைப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற மேடையிலும் கூட இசை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன், அதே நேரத்தில் தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனு ஆனந்த், இவர்களோடு எங்கடபடிகள் வாகீசன் குழுவினர், அது மட்டுமல்லாது ஐரோப்பிய மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இசை பிரியன் போன்றோர் தங்களுடைய தொடர்ச்சியா இசை நிகழ்வை இரண்டு நாட்களும் வழங்க இருக்கின்றார்கள். நீங்கள் தவறவிடாமல் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது மார்க்கம் வீதியில் மார்க்கம் அண்ட் பாஸ்போர்ட் மற்றும் மார்க்கம் அண்ட் மேக்னிக்கலுக்கு இடையில் தமிழர் நாள் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: தேவகுமாரின் விருப்பமாக ஒழித்தோ இந்த தந்த பாடல். நேரம் 5:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், காசிநாதன்.
0: காசிநாதன், எப்படி இருக்கீங்க? சரி, சந்தோஷம். இன்று என்ன பாடல் உங்களுக்கு? மயிலாடும் தோப்பில் மாநாட
1: கண்டேன்.
0: அப்படி இல்ல, அப்படி இல்ல, நீங்க சொன்னாலும் சரிதான். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி தாய்.
0: நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். IRCC அல்லது CBSA விடமிருந்து முக்கிய இமிகிரேஷன் லெட்டர் கிடைத்திருக்கிறதா? PRRA அல்லது ரெஃப்யூஜி ரிலேட்டட் கேஸ் தொடர்பான உதவி தேவையா? உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து இன்ட்ரோ நாளையோ கனடா பைலட் ப்ரோக்ராம் குழுவுடன் பேசலாம். நீங்கள் தமிழர் நாள் திருவிழாவில் booth 9 சென்றால் அவர்களுடன் பேசிக்கொள்ளலாம். அவர்கள் PRRA ரிஃப்யூஜி ரிலேட்டட் மேட்டர்ஸ், ப்ரீவியஸ் ரிஃப்யூசல் கேசஸ் மற்றும் பல இமிகிரேஷன் அப்ளிகேஷன் தொடர்பான அசிஸ்டன்ஸை வழங்குகின்றார்கள். இன்றும் நாளையும் நீங்கள் அவர்களை சந்திக்க booth 9 கனடா பைலட் ப்ரோக்ராம் booth 9 தமிழர் நாள் திருவிழா.

உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிக பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3 இயர் வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டீன் ஸ்கொயர். ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
3: வாவ் அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6479 2939 5899 6472935899
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
7: 416-461-6401.

0: நேரம் 6:02 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டவர்கள் அழைக்கலாம். 4165544400. டொரண்டோவில் இப்பொழுது 26°C இருக்கிறது. உடலை 34 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27°C, உடலை 33 உணர இருக்கிறோம். அத்திர நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்டெஃபம்.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஈஸ்டெஃபம் அலுவலக தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் உஷா, நான் சிவகுமாரன்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவகுமாரன்?
1: மிகவும் நலமா இருக்கின்றேன். நீங்கள் நலம் தானே?
0: நாங்கள் நலமாவே சந்தோஷமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன செய்திருக்கீங்க?
1: ஆமாம், நான் திரும்பி கேட்கும் பாடல் வெள்ளக்கார குத்துதி என்ற படத்திலே இருந்து ஹரிச்சரன், சிவயா கோஷல் இருவரும் பாடிய கூதல் காற்று கொள்ளுதடி குறுஞ்செய்தி தாடி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றோம்.
0: ஒரு அழகிய பாடல் உங்களுக்காக வருகிறது சிவகுமாரன். நன்றி இணைந்து கொண்டவருக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: சிவகுமாரின் விருப்பமாக வெள்ளக்காரத்திரை திரைப்படத்தொழி தோய்ந்தது. அந்த பாடல் நேரம் 6:08 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டவர்கள் அழைக்கலாம். 4165544040 அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் சோதலிங்கம் கேட்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க சோதலிங்கம்?
1: சுகமா இருக்கிறேன்.
0: சரி,
1: நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நிச்சயமா நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். என்ன பாடல் என்று சோதலிங்கத்துக்கு?
1: எனக்கு நாளைய தீர்ப்பு படத்துல பாலசுப்ரமணியம் படித்த உடலும் உயிரும் உலகே அர்ப்பணம் அந்த பாட்டை.
0: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040 இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு பிணையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உணருங்கள். Markham Road, Markham and McNichol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
9: கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்கலாம். 4565-4404. அடுத்த நீர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்,
9: நலமா இருக்கிறோம் ஜசோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனா அந்த உற்சாகத்தை காணி இல்ல உங்களோட வாய்ஸ்ல.
10: இப்ப இந்த பாட்டோட விளையாடுமான்னு நினைக்கிறேன். லாங் ட்ரிப் போறாங்க,
9: உங்களுக்காக அந்த பாடல். என்ன பாடல்?
10: என்னடி நடிப்பு.
9: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
10: நன்றி. இந்த பாட்டு
9: நன்றி. நேரம் 6:20 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். இந்த நேரத்தில் தமிழர் நாள் திருவிழா பெரிய தகவலையா அறிந்து கொள்ளலாம்.

0: இணையத்தில் நாங்கள் தமிழர் நாள் திருவிழா பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் தமிழர் நாள் நிகழ்வுகள். இங்கே மார்க்கம் வீதியில் மார்க்கம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மற்றும் மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல் வீதிகளுக்கு இடையில் மிகவும் கோலாகலமாக மிகவும் உற்சாகமாக காலை பொழுதிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தது. தமிழர்களுடைய கலை பண்பாட்டை வெளிப்படுத்துகின்ற வகையில் ஏராளமான விடயங்கள் இன்றைய நாளின் காலை பொழுது மற்றும் மதிய பொழுதில் நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது பிரதான மேடையில் மேடை நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. தமிழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரபல தென்னிந்திய பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இவரோடு சேர்ந்து கனடிய கலைஞர்கள் மற்றும் அனு ஆனந்த் ஆகியோரும் தருகின்ற நிகழ்வு இன்றைய நாளில் இருக்கின்றது. இது தேற்றோடு எங்கடப்படியில் வாகீசன் குழுவினரின் இசை நிகழ்வு இன்று மற்றும் நாளைய நாள் இவற்றோடு ஐரோப்பிய மண்ணில் இருந்து வருகை தந்திருக்கின்ற இசைப்பிரியன் அவர்களுடைய இசை நிகழ்வு என்று சொல்லி இன்றைய நாளின் மேடை நிகழ்வுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றன.
2: அதே போன்று உன்னிகிருஷ்ணன் ஹர்ஷவர்தன் ஆகியோரும் நிகழ்ச்சியை பாடங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனுமதி இலவசம். அது மாத்திரமில்லாமல் இன்று இரவு 10 மணிக்கு ட்ரோன் ஷோ கூட உங்களுக்காக இடம்பெற இருக்கின்றது. வானை அலங்கரிக்க இருக்கிறது இந்த புதுவிதமான அழகிய ட்ரோன் ஷோ. ஆகவே அதையும் நீங்கள் பார்த்து மாடலாம். சிறந்த காலநிலை காணப்படுகின்றது. ஏராளமான மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த தமிழர் நாள் தெரிவுனா உங்களுக்காக மாசம் வீதியிலே மெக்னிக்கலுக்கும் பாஸ்மோருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இடம்பெறுகின்றது. அவை உணவு சாவடிகள் ஏராளமாக இருக்கின்ற விதவிதமான உணவுகளோடு சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், சிறுவர்களுக்கான சாவடிகள், விளையாட்டுப் பொருட்களை கொண்ட சாவடிகள், ஆடை ஆபரண தெரிவுகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக, அது மாத்திரமல்ல தமிழர் எங்களுடைய தாயகத்தை நினைவுபடுத்துகின்ற பல விடயங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். குழந்தைகளுக்கும் காட்டி கொடுப்பதற்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வாய்ப்பு தமிழர் தெருவிழாவிலே உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: வீதியில் நடைபெறுகின்ற மிக உற்சாகமான நாளாக இது 2 நாட்கள் காணப்படுகின்றது. மார்க்கம் வீதியில் மார்க்கமன் மேக்னிக்கல் மற்றும் மார்க்கமன் டிரான்ஸ்போர் வீதிகளுக்கு இடையில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. நீங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி வருவதென்றால் கூட இந்த மேடைக்கு அருகிலேயே நீங்கள் பஸ்ல வரக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற வீதியை சுற்றி ஏராளமான பார்க்கிங் வசதிகளும் காணப்படுகின்றது. நீங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் முற்று முழுதாக 2 நாளும் இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வில் நீங்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்காக இருக்கின்றது. இவற்றோடு சிறுவர்களுக்கான ஏராளமான விளையாட்டுகள் இங்கே காணப்படுகின்றன. அதே நேரத்தில் பல வர்த்தக சாவடிகள் உணவுச்சாவடிகளோடு இந்த 2 நாட்கள் இந்த நிகழ்வுகள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இடைவிடாத மேடை நிகழ்வுகள், தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இவற்றை மையப்படுத்தி ஏராளமான நிகழ்வுகள், கனடாவில் இருக்கின்ற மாணவர்கள் தருகின்ற ஏராளமான இளைஞர்களுக்கான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை 10 மணிக்கு வருகின்ற பொழுது உங்களுக்காக விசேட ட்ரோன் ஷோவும் உங்களுக்காக காணப்படுகின்றது. கவியும் தானமுமாக அவற்றோடு சிறப்பு ட்ரோன் ஷோ இந்த 10 மணிக்கு நடைபெறும் என்பதையும் அறிய தந்திருக்கின்றார்கள். இன்றைய நாளில் இந்த பொழுதில் மேடை நிகழ்வுகள் நடைபெறுகின்ற அதே நேரத்தில் உங்களுக்கான லைவ் குக்கிங் ஷோவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வர வேண்டிய இடம் மாக்கமன் மெக்னிக்கல் மற்றும் மாக்கமன் டிரான்ஸ்போர்ட் சந்திப்பில் தமிழர் நாள் நிகழ்வு.
0: நேரம் 6:24 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மக்களை அழைக்கலாம். 4165544040. கனடா மட்டுமல்ல வேறு நாடுகளுக்கும் விசா அப்ளை செய்ய திட்டமிடுகின்றீர்களா? கனடா பைலட் ப்ரோக்ராம் மூலம் கனடா இமிகிரண்ட் சர்வீஸ் மட்டுமில்லாமல் அதர் கண்ட்ரி விசா அப்ளிகேஷனும் தொடர்பாகவும் உதவி பெறலாம். அத்துடன் விசிட்டர்ஸ் விசா, சூப்பர் விசா, விசிட்டர் எக்ஸ்டென்ஷன், ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ஷன், PGWP, SOWP மற்றும் ப்ரீவியஸ் ரிவ்யூ சர்வீஸும் உள்ளன. இன்றோ நாளையோ தமிழ்நாடு திருவிழாவில் அவர்களை சந்திக்கலாம். கனடா பைலட் ப்ரோக்ராம், பூத் நம்பர் 9.

0: ஜாசோவின் விருப்பமாக வாடா திரைப்படத்தில் தொலைத்தோய்ந்த அந்த பாடல் நேரம் 6:29 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-5544-0040. தேன்சி தென்றல் தேவா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக மஜித் சிட்டி மால் யூனிட் L4 சதர்ன் அரோமா 10 மெல்ஃபோர் டிரைவில் உள்ள இடங்களில் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தினம் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்களில் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது $2,500 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. கனடாவில் வாகன எரிபொருட்களில் மத்திய அரசின் வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதை வரும் January 1 வரையாவது நீடிக்க வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கனடிய பிரதமர் மாக்கானியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த எரிபொருள் வரிகளை நிரந்தரமாக அகற்றுவதை கவனத்தில் எடுக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் தொகுதி மறுவரையறை தொடர்பிலான தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றுள்ளனர். திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகியன இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளன. இலங்கையில் சிறைச்சாலைகளில் வன்முறைகள் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட 2 தமிழ் அரசியல் கைதிகள் உண்மையில் சிறையிலே உள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4567-0651, 4164570651. Conditions apply.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன்
7: 6472972974. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மக்கள் அழைக்கலாம். 416-5544-4040. அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். சரி, அடுத்த நேர பாக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் உஷா, பபி கலைக்கிறேன்.
7: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம் பபி. இன்று என்ன பாடல் பபிக்கு?
8: படம் வந்து கேளடி கண்மணி, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மண்ணில் இந்த காதல் என்று யாரும் பாட கூடுமோ.
7: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
8: நன்றி, நன்றி உங்களுக்கு உஷா.
7: நன்றி, வணக்கம்.

0: மெலடி கண்மணி திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:44 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். கனடா விசா பற்றி க்வெஸ்சன்ஸ் இருக்கின்றதா? விசிட்டர்ஸ் விசா, சூப்பர் விசா, PGWP, SOWP, ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன் அல்லது ப்ரீவியஸ் ரிவ்யூசல் இருக்கிறதா? அப்படியானால் நேரே செல்லுங்கள் தமிழர்நாள் திருவிழாவில் உள்ள கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் No. 9. ரிவ்யூசல் கேஸில் ப்ரீவியஸ் ஃபைல் ரெக்கார்டை ரிவ்யூ செய்து ரிவ்யூசல் கன்சர்னை அட்ரஸ் செய்ய உதவுகின்றார்கள். அத்துடன் PRRA, ரிஃப்யூஜி ரிலேட்டட் மேட்டர்ஸ் மற்றும் அதர் கண்ட்ரி விசா தொடர்பாகவும் அவர்களிடம் பேசலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், Booth No. 9 தமிழர் நாள் திருவிழாவில். அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அகிலன்.
0: அகிலன், என்ன அகிலன் பேரெல்லாம் யோசி சொல்றீங்க?
1: நன்றி
0: அகிலன், எல்லோருக்காக பெறுகின்றது நன்றி.
1: நன்றி.
0: இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு பிணையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டி இருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் GTVனுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சர் பெற்றுக் கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சூட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: அகிலனின் விருப்பமாக ஒளித்தோய்ந்த இந்த பாடல் நேரம் 6:53 இசை எக்ஸ்பிரஸை நிறைவுக்கு கொண்டு வரும் நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ரவி சரேக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறோம் ரவி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் எல்லாரும் நல்ல சோமா இருக்கிறோம்.
0: சந்தோஷம் ரவி. இன்று என்ன பாடல்?
1: அம்மா அடிதுதான் காதலா அந்த பாடல்.
0: இது நம்ம ஆளு திரைப்படத்துல இருந்து வருது. யார் யாருக்காக கேக்குறீங்க இந்த பாட்டு?
1: எல்லோரும் கேட்கலாம். டெபுட் நிக்கிறோம், அப்ப எல்லோரும் சேர்ந்து நேர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.
0: நிச்சயமாக எல்லோருக்காக வருது ரவி. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இசை எக்ஸ்பிரஸ். மீண்டும் நீங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் உடன் நாளை 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதாவது 16 வயது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 திகதி வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கம் அண்ட் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதி ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

மேலமேளமணி மூன்று நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சியில் தொடர்வது 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஸ்டார் நைட். நம் நாட்டு கலைஞர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக திற காத்திருக்கின்றோம். டொரண்டோவில் 28 டிகிரி செல்சியஸ் ஆகிறது. 35 டிகிரி செல்சியஸ் ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடலுடன் பிரதா கந்தப்பு, ஜெயந்தன் கந்தப்பு.

0: கந்தப்பு ஜெயந்தனின் இசையில் பிரதா கந்தப்பு பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தேனிசத்தன்றல் தேவா இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை இன்று நேரடியாக மஜிஸ்டிட்டி மால் யூனிட் L4 சதர்ன் அரோமா 10 மெல்போர்டில் பெற்றுக்கொள்ளலாம். இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரந்தகொள்ளி கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கல்யாண சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மெட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
2: அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவுவாய். குலை வாளினை எடடா, குடியோர் செயல் அறவே, புகை வாழர் புலியே உயர் குணம்.

0: அலையில கப்பல் நடையுது, அலையில முத்தம் விடுகுது, பறந்துகள் மட்டம் விடுகுது, சத்தம் கேக்குது.
1: திஷோனின் இசையில் அட்வைக் உதயகுமார் வாகிசன் ராசியா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:14 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த இதில் நாங்கள் தமிழர் நாள் திருவிழா பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தமிழர் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஆரம்பித்த இந்த நிகழ்வு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கும் நாளைக்கும் 2 தினங்கள் மாத்திரம். மாகம் வீதியிலே பாஸ்போருக்கு மெக்னிக்கலுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஸ்பாப்ரோவிலே தான் இந்த தமிழர் நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், அதே போன்ற தாயகத்தை நினைவுபடுத்துகின்ற பல விடயங்கள், தமிழர் பாரம்பரியத்தை நினைவுபடுத்துகின்ற விடயங்கள் சொல்லி அனுமதி இலவசமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிகளிலே பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் மடியிலே பாடிக்கொண்டிருக்கின்றார். அதே போன்று ஹர்ஷவர்தன், அனுசொல்லி எங்கடப்படிகள் என்று குக்கிங் ஷோ கூட இடம்பெற்றிருந்தது. இன்று இரவு 10 to 11 வரையில் இங்கே ட்ரோன் ஷோவும் இடம்பெற காத்திருக்கின்றது. ஆக இது வந்து தமிழர்கள் இன்றைக்கும் நாளைக்கு தான், நாளை காலை 10 நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
3: தொடர்ச்சியாக 2 நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாக்கம் வேதியியல், மாக்கமன் பாஸ்போர்ட் மற்றும் மாக்கமன் மேக்னிக்கலுக்கு இடையில் தமிழர் நாள் 2026 மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் இரவு 11 வரை இந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இங்கிருக்கின்ற பிரதான மேடையில் இசை நிகழ்வு நடைபெறுகின்ற அதே சம நேரத்தில் இங்கிருக்கின்ற மத்திய மேடைகளிலும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரவு 10 மிக முக்கியமானது ஒரு ட்ரோன் காட்சி உங்களுக்காக காணப்படுகின்றது. ட்ரோன் ஷோ வகையில் இருக்க போகின்றதுமே நீங்கள் அதையும் தவறவிடாது இன்றைய நாளில் பார்த்து மகிழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நாளைய நாளை பொறுத்தவரை காலை 10 நிகழ்வுகள் ஆரம்பமாகி இரவு 9 வரை நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற உன்னிகிருஷ்ணன், அனு ஆனந்த் இவர்களோடு எங்கடப்படியில் வாகிஸ்தான் குழுவினர், ஐரோப்பிய மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இசைப்பிரியன் ஆகியோர் தருகின்ற இசை நிகழ்வுகள் கனடிய கலைஞர்களோடு இணைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
2: அதே போன்று வழக்கம் போதுதான் ஏராளமான வர்த்தக சாவடிகள் இருக்கின்றன, உணவுச் சாவடிகள் இருக்கின்றன, சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் கொண்ட சாவடிகள் இப்படி என்று சொல்லி ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அவை தமிழரை, அதாவது எங்களுடைய தாயகத்தை நினைவுபடுத்துகின்ற விதத்திலே வெவ்வேறு வகையான உணவுகள் இருக்கின்றன. எல்லாவற்றை ரசித்துக் கொண்டு நிகழ்வு இந்த நிகழ்வுகளையும் பார்த்து ரசித்துக் கொள்ள முடியும். தமிழர் நாள் நிகழ்வுகள் இன்றைக்கும் நாளைக்கும் இடம்பெறுகின்றன. மாசம் இதிலே பார்ப்போருக்கும்
3: எனவே நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது மார்க்கம் வீதியில் மார்க்கமன் பாஸ்மோர் மற்றும் மார்க்கமன் பேட்மிக்கலுக்கு இடையில் 2 நிகழ்வாக முற்றுப்புள்ளமிடாத இலவச நிகழ்வாக வீதியில் நடைபெறுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர் நாள் 2026 மார்க்கம் வீதியில் மார்க்கமன் பாஸ்போர் மற்றும் மார்க்கமன் மேட்மிக்கலுக்கு இடையில் நடைபெறுகின்றது. 2 முற்றுப்புள்ளதாக உங்களுடைய குடும்பத்தோடு வருகின்ற பொழுது அனைத்து வயதினருக்கும் அனைத்து விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்கின்ற அதே நேரத்தில் மேடை நிகழ்வுகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன.
1: நேரம் 7:17 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். உங்கள் குடும்பத்தினருக்கு கனடா விசா அப்ளை செய்ய வேண்டுமா? பேரண்ட்ஸுக்கு சூப்பர் விசா, ஃபேமிலி விசிட்டுக்கு விசிட்டர்ஸ் விசா, ஸ்பவுஸுக்கு SOWP, எல்லாவற்றுக்கும் இன்று கனடா பைலட் ப்ரோக்ராம் பூத் நம்பர் 9 சென்று பேசலாம். தமிழர் நாள் திருவிழாவில் பூத் நம்பர் 9 செல்ல மறக்காதீர்கள். ப்ரீவியஸ் ரிவ்யூசல் இருந்தாலும் ரிஃப்யூசல் ரீசனை ரிவ்யூ செய்து அடுத்த அப்ளிகேஷனை சரியாக ப்ரிப்பேர் செய்ய உதவுகின்றார்கள். தமிழர் நாள் திருவிழாவில் மறக்காதீர்கள் பூத் நம்பர் 9. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.

மல்லுக்கு வட்ட வட்ட வரைய போட்ட வளைஞ்சு நெளிஞ்ச உடல் மலகு பண்ணிலா தங்க நிறம் கொள்ளை அடிச்சது பண்ணிலா கண்ணிலா கொலை கொண்டு சிக்கி தவிக்கிற உண்ணிலா அலங்கார செஞ்சு வர கிளி அடியே கல்லி என்ன கொல்லி வச்ச கண்ண புலி சிறிய பல் முந்தல் அது ஒரு அசையுற அருவி அனுதின மழைக்கிற போதை போல ஒரு அதிசயம்.

நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சா.

0: நாலு விஷயம்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9.
5: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபுதேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort Toronto will. டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca. விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: என்றும் இசையுடன்
6: East FM உங்களுடன்
0: 102.7.

0: ரஞ்சித் ஜோசப்பின் ஊழி திரைப்படத்தின் தொழில் அந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:30 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி சேல் கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். ஒரு வருட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி உடல்களுக்கு சைக்குழி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது $2,500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்துடனான கனடிய அரசின் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தமது உற்பத்திகள் சார்ந்த எந்தவித விட்டக் கொடுப்பும் இடமளிக்கக்கூடாதென கனடிய பாற்பொருள் உற்பத்தியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் உணவு இறையாண்மை விற்பனைக்கு இல்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தொகுதி மறுவரையறைக்கும் எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நிராகரித்திருந்த திமுக அக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் கட்சித் தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தை திசை திருப்பவே இக்கூட்டம் நடத்தப்பட்டதாக திமுக சாடியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சிறைச்சாலை கலவரங்களுக்கு துஷ்பிரயோக நோக்கங்களை கொண்ட நபர்களின் தூண்டுதல்களே காரணம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். அவ்வாறான தூண்டுதலுக்கு பலியாக வேண்டாம் என அவர் கைதிகளை வலியுறுத்தியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
4: 102.7 ஜடையும் கட்டி சின்ன சிட்டுக்கள் எல்லாம் வட்டமடிச்சு பறக்கிற எங்கட ஒரு திருவிழாவில்
5: ஐசா
4: களைச்சு போய் வெயில் கொடுத்தது தண்ணீர் பந்தல் ஓரமா ஒதுங்கினேன். அந்த நேரம் ஒரு கப் எடுத்து சர்பத் வாங்குவோம் என்று லைன்ல நின்றா

0: மைக் மச்சான்ஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:37 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். கனடா இமிக்ரேஷன் அசிஸ்டன்ட் தேவைப்படுகிறதா? விசிட்டர் விசா, சூப்பர் விசா, விசிட்டர்ஸ் எக்ஸ்டென்ஷன், வொர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன், PEWP, SRWP, PRRA மற்றும் ப்ரீவியஸ் ரிவ்யூசல் கேசஸ் எல்லாவற்றுக்கும் கனடா பைலட் ப்ரோக்ராமை அணுகுங்கள். ப்ரீவியஸ் ரிவ்யூசல் இருந்தால் அவைலபிள் ஃபைல் ரெக்கார்ட்ஸை ரிவ்யூ செய்து ஃபியூசல் கன்சர்னை அட்ரஸ் செய்யும் வகையில் அப்ளிகேஷன் தயாரிக்க உதவுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அதர் கண்ட்ரி விசாவுக்கும் செய்து கொடுக்கின்றார்கள். இன்றோ நாளையோ தமிழ்நாடு திருவிழாவில் கனடா பைலட் ப்ரோக்ராமை பூத் நம்பர் 9 சென்று பாருங்கள். நேரம் 7:38 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் சேர்ந்த அவர்களுக்கு கேட்டு கொள்ளலாம்.
1: டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து வகையிலான தளபாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தளபாடங்கள் இங்கே பிரம்மாண்டமான காட்சியுறையில் இந்த மலிவு விற்பனையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற விசேட மலிவு விற்பனையாக இந்த பர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியிருப்பதால் இவ்வாறு ஹோல்சேல் விலையில் இவற்றினை நீங்கள் மிகப்பாரிய சேமிப்போடு பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் GTAவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாடு ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. $850 விற்கப்படுகின்ற டைனிங் செட் $299 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $2,500 விற்கப்படுகின்ற கெனடியன் மேட் சோஃபா செட்டினை நீங்கள் 3-year வாரண்டியோடு $1,000 எவரெஸ்ட் பர்னிச்சரில் பெற்றுக்கொள்ளலாம். கேம்பிங் தேவைகளுக்காக அல்லது மாணவர்களுக்கான பேக் டு ஸ்கூல் தேவைகளுக்காக ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ஏராளமான சோஃபா பெட்கள் பல்வேறு வகைகளில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையுமே நீங்கள் குறைவான விலைகளில் 50% தள்ளுபடி விலைகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். ஏராளமான பங்க் பெட்ஸ், ஃபோல்டிங் பெட்ஸ் மற்றும் இலகுவாக சுருட்டி எடுத்துக் கொள்ளக்கூடிய மேட்ரஸ் வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. டொரண்டோவின் லார்ஜஸ்ட் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து வகையிலான தளவாடங்களையும் நீங்கள் ஹோல்சேல் விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை மாத்திரம் கிடைக்கின்ற அதிவிசேட சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பயன்படுத்திக் கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடல் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
7: Scarborough மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080. 416-446-4080.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: மட்டக்களப்பு பிள்ளைய லவ் பண்ணி பாக்கலையா? பண்ணி பாருங்க. கடைசி மட்டும் உங்களுக்கு மட்டும் உண்மையாக இருக்கா?

0: நீங்கள் போனாலும் அவங்க கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. பிடிச்சிருந்தா
1: ரட்டி ஆதித்யன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்நேரத்தில் நாங்கள் தமிழர் நாள் திருவிழா பற்றி அறிந்து கொள்ளலாம்.
2: தமிழர் நாள் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மார்க்கம் வீதியில் மார்க்கம் டெக்னிக்கல் மற்றும் மார்க்கம் சாஸ்மோர் சந்திப்புக்கு அருகில் முதலாவது நாளாக இன்றைய நாளின் நிகழ்வு காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 நாள் நிகழ்வுகள், சனி ஞாயிறு தினங்கள், நாளைய நாளும் கூட காலை 10 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நாளைய நாள் நிகழ்வுகள் நடைபெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை இரவு 11 மணி வரை நிகழ்வுகள் நடைபெறும். தொடர்ச்சியாக இசை நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய நாளில் இரவு 10 மணி அளவில் உங்களுக்காக ட்ரோன் ஷோவும் இங்கே காத்திருக்கின்றது.
3: முழுமுழுதாக இலவசமாக நடைபெறுகின்ற நிகழ்வாகவும் இருக்கின்றது. அதே போன்று நாளை காலை 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும், நாளை காலை 10 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இடைவிடாது ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், அதே போன்று உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான ஃபேஸ் பெயிண்டிங், அதே போன்று விளையாட்டு திறர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களோடு களை கட்டி கொண்டிருக்கின்றது தமிழர் நாள் திருவிழா. இது மாக்கம் வீதியிலே ஸ்காப்ரோவிலே மெக்னிக்கலுக்கும் பாஸ்மோருக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான கலை நிகழ்ச்சிகள், அதுல குறிப்பாக வந்து இப்போது மாலைவேளையிலே தென்னிந்திய பிரபல பாடகர் உன்னிகிருஷ்ணன், அதே போன்று அனு, அது மாத்திரமில்லாமல் ஹர்ஷவர்தன் ஆகியோர்கள் தான் எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல எங்கட படிகள நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. அதே வேளையில் இசை பிரியனுடைய நிகழ்ச்சியை சொல்லி ஏராளமான நிகழ்வுகளோடு வெளிப்புறத்தில் கூட எங்களுடைய தாயகத்தை நினைவுபடுத்துகின்ற பல விடயங்கள், குறிப்பாக இந்த டிராக்டர் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் குழந்தைகளுக்கு பார்ப்பதற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி ஏராளமான நிகழ்வுகளோடு நாளைய நாள் கூட இந்த நிகழ்வுகள் தொடர இருக்கின்றன.
2: தொடர்ச்சியாக 2 நாள் கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசமான நிகழ்வாக வீதியிலே நடைபெற இந்த திருவிழாவாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பிடத்தக்கது, இன்றைய நாளின் காலை பொழுது மிகப்பெரும் தமிழர் கலாச்சாரம், தமிழர்களுடைய பண்பாட்டை அடையாளப்படுத்தக்கூடிய ஏராளமான வாகன ஊர்திகளோடு தெரிய

0: பெற்றது. அதே நேரத்தில் லைவ் பெயிண்டிங் நடைபெற்றிருந்தது. இப்படியான ஏராளமான விடயங்கள் இங்கே இருக்கின்றன. உங்களுடைய குழந்தைகளை கூட்டி வருகின்ற பொழுது அவர்களுக்கான விளையாட்டாக இருக்கட்டும், அதே நேரத்தில்
1: நிகழ்வுகளையெல்லாம் நீங்களும் பார்த்து கண்டுகளிக்க முடியும். இது வந்து இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற தமிழர் நாள் திருவிழாவாக இருக்கின்றது. மாசம் மீதியிலே மக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
0: எனவே இன்றைய நாள் இரவு 11 மணி வரை நீங்கள் வருகை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை மெகா டியூனஸ் இசைக்குழுவோடு உன்னிகிருஷ்ணன் தமிழகத்தில் இருந்து வருகின்ற பின்னடிப்பாளர் உன்னிகிருஷ்ணன், இவர்களோடு கனேடிய கலைஞர்கள், அது மட்டுமல்லாது தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாய்சன் குழுவினர், இவரோடு ஐரோப்பிய இசையமைப்பாளர் இசப்பிரியன் ஆகியோர் வர இன்றைய நாளில் நிகழ்வுகளை தருகின்றார்கள். அதே நேரத்தில் நாளைய நாளில் லதன் பிரதர்ஸ் இசைக்குழுவோடு கனேடிய கலைஞர்கள் மற்றும் வருகின்றிருக்கின்ற கலைஞர்கள் தருகின்ற இசை நிகழ்வு காத்திருக்கின்றது. 2 நாள் நிகழ்வை தவறவிடாது நீங்கள் கலந்து கொள்ள வர வேண்டியவாக இருக்கின்றது. மார்க்கம் வீதியில் மார்க்கமன் பாஸ்மோர் மற்றும் மார்க்கமன் மேக்னிக்கல் வீதிக்கு இடையில் தமிழர் திருநாள் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
4: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
5: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

நேரம் 8 மணி 1 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். தொடர்ந்து நீங்கள் 9 மணி வரை ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை கேட்டு மகளெல்லாம். டொரண்டோவில் இப்பொழுது 27 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 34 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 33 உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உடல்நிலை 35 உணர இருக்கின்றோம். அத்துடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம்